நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 7 2026 ஆண்டு மே திங்கள் 28 இன்று வியாழக்கிழமை. மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாலொரு குரல். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுக்கு வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை. மீண்டும் இக்குரட்பா நம் நினைவிற்கு. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று.

நேரம் 5:53:55. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆர்வத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். ஆறு 15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்தி. 6:30 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 காணாமல் போனவர் சிறுகதை, எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஏழு 25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. எட்டு 2 இறையொருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. பக்காலா ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. பத்து 2 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேரும்.

0: விருப்பம். 10:45 வீரப்பெருமகன் சாவர்கர். சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் அரங்க இல வல்லியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். பதினொன்று 2 நேயர் நேரம். தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் திருமறை செல்வி. 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 12:00 வளமான பாரதம். பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்ஜோ மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் மற்றும் ரவிக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. நான்கு 4:00 சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை இயக்கம் கங்கை அமரன். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். ஒன்பது 9:30 நாடகமலர். இதில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன். இந்நாடகத்தில் பங்கேற்போர் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம் முரளிதரன், எம் விஜய் மேனன், டி ஜனார்த்தனன், ஜெய் தனலட்சுமி ஆகியோர். அமைப்பு ஏபி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने स्वच्छ भारत मिशन के दूसरे चरण को प्रभावी ढंग से लागू करने पर बल दिया है। प्रधानमंत्री ने कहा कि ये अभियान केवल बुनियादी ढांचे के निर्माण तक सीमित ना रहे बल्कि नियमित निगरानी, जनभागीदारी और विभिन्न पक्षों के समन्वय से ठोस परिणाम सुनिश्चित किए जाएं। नई दिल्ली में 51वीं प्रगति बैठक में प्रधानमंत्री ने राज्यों से कचरा प्रसंस्करण और गोबरधन संयंत्रों सहित ठोस अपशिष्ट प्रबंधन से जुड़ी परियोजनाओं को तेजी से पूरा करने का निर्देश दिया। बैठक में रेलवे, बिजली और सड़क क्षेत्रों की लगभग 30,000 करोड़ रुपए की लागत वाली 7 महत्वपूर्ण परियोजनाओं की समीक्षा की गई। मंत्रिमंडल की आर्थिक कार्य समिति ने सार्वजनिक वितरण प्रणाली के अंतर्गत राशन, परिवहन और प्रबंधन सहायता योजना सार्थक पीडीएस को जारी रखने की अनुमति दे दी है। इसके लिए केंद्र सरकार ने 25,530 करोड़ रुपए का आवंटन किया है। नई दिल्ली में संवाददाताओं से बातचीत में सूचना और प्रसारण मंत्री अश्विनी वैष्णव ने कहा कि ये योजना सार्वजनिक वितरण प्रणाली को आधुनिक बनाने में सहयोग करेगी।
2: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं। सबसे पहला जो सरकारों के एजेंसी

0: Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement regarding Cabinet's decision while briefing media in New Delhi.
1: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं.
2: थ्री मेजर रिफॉर्म्स हैव बीन इंट्रोड्यूस्ड इन दिस प्रोग्राम टुडे. फर्स्ट, द गवर्नमेंट विल सपोर्ट द ट्रांसपोर्टेशन कॉस्ट इनकर्ड इन मूविंग फूड ग्रेन्स फ्रॉम लार्ज एफसीआई वेयरहाउसेस इन द स्टेट्स टू फेयर प्राइस शॉप्स अक्रॉस डिफरेंट डिस्ट्रिक्ट्स एंड डिविजन्स. सेकंड, देयर वाज अ नीड टू इंक्रीज द रेम्युनरेशन ऑफ फेयर प्राइस शॉप डीलर्स एंड ए डिसीजन हैज बीन टेकन इन दिस रिगार्ड एज वेल. थर्ड, एफर्ट्स विल बी मेड टू मॉडर्नाइज द पब्लिक डिस्ट्रीब्यूशन सिस्टम थ्रू द यूज ऑफ टेक्नोलॉजी.
1: पब्लिक डिस्ट्रीब्यूशन सिस्टम को हम कैसे मॉडर्नाइज कर सकते हैं?
0: Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan will inaugurate the National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi today. The two-day program is aimed at deliberating strategies for the forthcoming Kharif season with a focus on sustainable agriculture, enhanced productivity, climate resilience, infrastructure strengthening and farmer prosperity. Union Home Minister Amit Shah will be on a visit to Gujarat today. During his visit, the minister is scheduled to inaugurate and lay the foundation stones of nearly a dozen public utility, education and rural infrastructure projects in Ahmedabad and Gandhinagar districts. The Central Board of Secondary Education, CBSE, has rejected the allegations regarding the award of exam evolution contract to Hyderabad-based educational technology company Coempt EduTech. In a social media post, the CBSE said that the allegations are erroneous, misleading and not based on facts. The board said that it has followed the general financial rules protocol scrupulously in the awarding of the contract to the agency. The West Bengal government has handed over 142-acre of land to the BSF for setting up outposts and barbed wire fencing infrastructure along the India-Bangladesh border. The handover is part of the BJP government's decision, taken at its first cabinet meeting on May 11th, to transfer 600-acre of land within 45 days for border fencing and related infrastructure projects. External Affairs Minister Dr. S. Jaishankar has arrived in Cyprus to participate in the informal meeting of the EU Foreign Affairs Ministers, Gymnich. In a social media post, the External Affairs Minister thanked Vice President of the European Commission, Kaya Kallas, and Foreign Minister of Cyprus, Dr. Konstantinos Kombos, for the invitation. In IPL cricket, Rajasthan Royals defeated Sunrisers Hyderabad by 47 runs in the eliminator match in New Chandigarh last night. Rajasthan Royals set the target of 244 runs against Sunrisers Hyderabad. In reply, Sunrisers Hyderabad could score only 196 runs in 19.2 overs. Vaibhav Suryavanshi has been adjudged as the player of the match. Eid-ul-Zuha, also known as the Festival of Sacrifices, being celebrated across the country. The holy occasion honors Prophet Ibrahim's absolute faith and is marked by the ritual of Qurbani. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid-ul-Zuha. In a message, the president said that festival symbolizes devotion, sacrifice and selflessness. And that is the end of this news bulletin.
3: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டில் நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இரு

0: இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. 8:00. இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

இதுவரை உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வந்தது தெய்வீக ராகம். இனி தொடர்வது சேவை செய்திகள். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுறை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 6 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, இரவு 8 மணிக்கு திருக்கல்யாணம், வெள்ளி ரிஷபங்களில் பரிவேட்டை வீதி உலா நடைபெறும். கடலூர் வட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு வாகனங்களில் தெய்வங்கள் திருவீதி உலா. மயிலாடுதுறை மாவட்டம் திருநல்லூர் பெருமணம் திருவெண்ணி நுணையம்மை உடனாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு படிச்சட்டம் திருவீதி உலா காட்சி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: உழவர்களுக்கான செய்திகள் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 14 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு சுக்குட்டி குடிச்சிட்டு போவோம், அந்த எஃப்எம் ஆன் பண்ணிட்டு ஒரு சுக்குட்டி போன பாட்டை கேட்டுக்கினே டீ குடிப்போம்.

0: பொருளுவாங்க. நீ போயிட்டு வரா, என்ன விசேஷம்
1: கருத்தமுத்து? ஒண்ணு இல்லப்பா, என் மச்சான் குடும்பத்தோட வந்திருக்கேன்.

0: ஓஹோ,
1: அதான் காலையில டவுன்ல போய் இந்த காடை இருக்குல்ல,
0: ஆமா
1: அத வாங்கிட்டு வந்தோம்ப்பா.
0: ஓ பரவாயில்ல காதமுத்த, மச்சானுக்கு வித்தியாசமா சாப்பாடு போலான்னு நினைச்சா.
1: ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் நம்ம கோழி மீன் ஆடு இப்படிதானே சாப்பிடுறோம்.
0: ஆமா
1: சரி, ஜப்பானிய காடை அதை போய் வாங்கிட்டு வருவோம். அது நல்லா பொச பொச நல்லா இருக்குதான்ப்பா.
0: ஏன் காதமுத்த, என்கிட்ட சொல்லிதுனா ஒரு சின்ன ஆடு குடிக்குது, அதனாச்சும் கொடுத்துருமா?
1: காடையில ஒரு டேஸ்ட் இருக்கு.
0: ஓஹோ,
1: என் மச்சான் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால அதை போய் வாங்கிட்டு வந்தோம்ப்பா.
0: சரி சரி காதமுத்த, நான் கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், ஆனால் ஜப்பானிய காடை வளர்க்கலப்பா இது வரைக்கும்.
1: ரொம்ப ஈஸியான ஒரு வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. நல்ல வருமானம் தரக்கூடியது.
0: அப்படியா, பரவாயில்ல. அதனுடைய வளர்க்குற முறை, தொழில்நுட்ப முறை, பராமரிக்கிற முறை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: ஜப்பானிய காடை வளர்ப்புல சின்ன இடம் இருந்தா போதும். நம்ம கிராமத்துல எல்லாம் கூரை வீடு இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட இருந்தா போதும்ப்பா.
0: பின்னாடி என் தோட்டம் இருக்குது காத்தமுத்த, நீ சொல்ற அளவுக்கு
1: அந்த கொட்டாயில நீ வளர்க்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி,
1: ஒன்னும் இல்லப்பா, நீ இந்த வளர்க்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீனா நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளு.
0: தெளிவா சொல்ல கேட்டுக்கிறேன்.
1: இந்த ஜப்பானிய காடை இருக்குல்ல, அது குஞ்சா இருக்கும் போது அது குளிர் தாங்காது.
0: ஓஹோ,
1: அந்த குளிர் தாங்காத ஒரு சூழ்நிலையில வச்சிருந்தீனா அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: ஐயோ,
1: அதனால ஆழ்குள முறை பராமரிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உமி, மரத்தூள், வைக்கல், மணில தோல் இருக்குல்ல,
0: ஆமா
1: அதை அப்படியே பொடி பண்ணி இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும்பா.
0: சரி சரி சரி,
1: கீழே நல்லா ஒரு நாலஞ்சு பேப்பரை விரிச்சு போட்டு அது மேல இத கொட்டி இத சுத்தி ஒரு வட்ட வடிவுல என்ன செஞ்சுக்கணும், ஒரு தடுப்பு மாதிரி செஞ்சுக்கணும்.
0: ஓஹோ,
1: நகரத்துல கூட செஞ்சுக்கலாம்.
0: சரி சரி சரி,
1: ஏன்னா வெளி காத்து உள்ள போக கூடாது. அந்த மாதிரி ஒரு கூண்டு கூண்டா நம்ம தயார் பண்ணிக்கணும்.
0: என்ன டின்னுக்குது வீட்டுல, ஒரு பத்து
1: டின்னு, அதுல இருந்து கூட நீ தயார் பண்ணிக்கலாம்.
0: ஓ சரி சரி,
1: சரியா. அப்புறம் இந்த குஞ்சுகளை கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடிய நாம பல்பு போட்டணும்.
0: ஓஹோ,
1: அதாவது ஒரு பல்பு வந்து நம்ம வந்து அந்த ஒயர்ல போட்டு தொங்க விட்டு,
0: ஆமா அந்த கோழி பண்ணையில தொங்க விடுமா,
1: அதை கூட இன்னும் கீழே தொங்க விடணும். இந்த காடை வந்து ரொம்ப சின்னது தானே.
0: ஆமா ஆமா,
1: அதனால ஒரு அடி குள்ளாரியே இருக்கணும்.
0: ஓஹோ,
1: அப்பதான் நல்ல சூடு அது உடம்புல படும்.
0: சரி சரி
1: சரியா, இந்த மாதிரி பராமரிக்கணும். கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா கூண்டு முறை பராமரிப்பு செய்யலாம்.
0: ஓஹோ, அது எப்படியா?
1: கூண்டுகள் நம்ம செஞ்சு ஒரு கூண்டுல வந்து நிறைய காடைகளை வந்து நம்ம விடும் போது அந்த காடைகளோட எச்சம் வந்து கூண்டுல இருந்து கீழே விழுந்துடும். அப்ப காடைகளும் சுகாதாரமா இருக்கும்,
0: சரி,
1: எந்த நோயும் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம்.
0: ஓஹோ,
1: சரியா. இந்த குஞ்சு காடைகளை முதல் ரெண்டு வாரம் நம்ம கூண்டுகளில் வச்சு ப்ரூடிங்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வட்ட வடிவில் ஒரு அட்டை செஞ்சு இல்லை தகரத்தில் செஞ்சு குளிர் அடிக்காம பாதுகாக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த ப்ரூடிங் சொன்னோம்ல, அது வந்து எப்படி இருக்கணும்னா 2.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், இப்படி தான் நம்ம அந்த கூண்டு தயார் பண்ணிக்கிட்டு 40 காடை குஞ்சுகளை முதல் 2 வாரம் அதில் நம்ம வளர்க்கலாம்.
0: ஓஹோ,
1: இந்த கூண்டுகளில் நான் என்ன சொன்னேன், 60 வாட் பல்பு அதை பொருத்திக்கணும்.
0: சரி சரி,
1: அந்த ஹீட்டு ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்,
1: சரியா. இந்த செயற்கை முறையில் வெப்பம் அளிச்சோம்னா தான் நாம் அந்த குஞ்சுகளை காப்பாற்ற முடியும்.
0: ஓஹோ,
1: அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ கோழி குஞ்செல்லாம் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வரும்போது அது உடம்புல ஃபுல்லாக முடியோடையே இருக்கும். ஆனால் இந்த ஜப்பானிய காடை இருக்குல்ல, அது அப்படியே உடம்பு தான் இருக்குமே ஒழிய லேசாக 1-2 முடி தான் இருக்கும். அதனால தான் அது குளிர் தாங்காது. இன்னொன்று, குஞ்சுகளை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடணும்.
0: சரி சரி,
1: இந்த 2 சென்டிமீட்டர் உயரத்துல இந்த ஆள் கூளம் விரிக்கப்பட்டு அதன் மேல வந்து 2 அடுக்கு செய்தித்தாள் பரப்பப்பட்டு அப்புறம் அந்த புரூடர் அமைப்பு அப்புறம் அந்த பல்பு போடுறது எல்லாம் ரெடியா வச்சுக்கணும்.
0: சரி
1: சரியா, அதுக்கு பிறகுதான் காடை குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நாம விடணும். பல்பு வந்து ஒரு 2 அங்குலம் மட்டும்தான் வந்து காடைக்கும் அதுக்கும் கேப் இருக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கிட்டே இருக்கணும்.
0: சரி சரி,
1: அப்பதான் வந்து அந்த சூடு அதுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த 3 அடி விட்டமுள்ள ஒரு வட்டத்திற்கு 3 இல்லைன்னா 4 60 வாட் பல்பு தேவைப்படும். சரியா
0: சரி சரி,
1: 150 குஞ்சுகளை 10 நாள் வயது வரை நம்ம இதில் வளர்க்கலாம். குஞ்சுகள் வளர வளர இந்த வெப்பம் கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம்ப்பா. அதாவது வார வாரம் ஒரு 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சின்ன குஞ்சு இல்லையா, டக்குன்னு நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு.

0: அதனால தீவனம் கொடுக்கறதுலயும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும்.
1: ஆமா கதமுத்த.
0: ஆமா, நீ என்ன தீவனம் கொடுக்கலான் இருக்க
1: கதமுத்த? கோழிக்கு போற தீவனத்தையும் அதுக்கும் போட
0: வேண்டியதான். அப்படிலாம் இல்லப்பா. இந்த ஜப்பானிய காடை வளர்ப்புல இந்த தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்றது ரொம்ப முக்கியம். எப்ப உனக்கே புரியுது இல்ல, இது வந்து ரொம்ப சின்ன குஞ்சா இருக்கு, வாய் ரொம்ப சின்னது, அப்ப கொஞ்சம் பெருசு பெருசா இருந்ததுன்னா இதெல்லாம் முழுங்கவே முடியாது. அப்ப நம்ம பவுடர் மாதிரி நல்லா தூளாக்கிதான் இதுக்கு கொடுக்கணும்.
1: சரி சரி சரி
0: சரியா. இந்த தீவனத்திலேயே வந்து இந்த குஞ்சி காடை தீவனம்னு நம்ம தனியா தயார் பண்ணிக்கணும், வளர்க்காடை தீவனத்தை தனியா தயார் பண்ணிக்கணும், அப்புறம் முட்டைக்குன்னு நம்ம காடை வளர்க்குறோம் இல்லையா, அந்த தீவனத்தை தனியாக தயார் பண்ணிக்கணும்.
1: ஏன் கந்த முத்த, இந்த தீவனங்கள்லாம் கடையில் போய் வாங்கணுமா இல்லை நாமளே தயாரிக்கணுமா?
0: இப்போ தயாரிச்சுக்கிட்டு தான்ப்பா நல்லது. மக்கா சோளம், அப்புறம் கம்பு, சோயா, மொச்சை, தவிடு, மீன் தூள், அப்புறம் புண்ணாக்கு, அப்புறம் கிளிஞ்சல், இதெல்லாம் வச்சு தயார் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்காச்சோளம், எண்ணெய் நீக்கிய தவிடு, அப்புறம் தவிடு எண்ணெய், அப்புறம் எண்ணெய் நீக்கிய சோயா முச்சை, உப்பு, கிளிஞ்சல், அப்புறம் சுண்ணாம்பு கல், டைகால்சியம் பாஸ்பேட்டு, அப்புறம் மினரல் மிக்சர்னு சொல்லக்கூடிய நுண் தனிம கலவை, அப்புறம் லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் மெத்தையோனின்னு ஒரு மருந்து, அப்புறம் வைட்டமின் கலவை, அப்புறம் கோலின் குளோரைடு, அப்புறம் பூஞ்சன கொல்லி, அது கொஞ்சம் உண்டு. இதெல்லாம் சேர்த்து நம்ம தயார் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தீவனத்தை கொடுக்கணும்ப்பா,
1: குறைஞ்ச செலவு தான்.
0: ஆமாம்ப்பா, அந்த அரை கிலோவுக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 ரூபா செலவாகும்ப்பா. இப்ப ஜப்பானிய காடை வளர்ப்பு சம்பந்தமா நான் உனக்கு இவ்வளவு செய்தி
1: சொன்னேன்,
0: உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா, உனக்கு ஆர்வம் வந்துருச்சா?
1: நல்லா புரிஞ்சுதா காத்தமுத்த, நம்ம ஊர்ல யாருமே இதை செய்யல. இந்த ஜப்பானிய காடை வளர்ப்ப நான் பண்ணி நல்ல லாபம் அடைஞ்ச ஒரு பெரிய ஆள வரமாறானே காத்தமுத்த, அடுத்த தடவை மச்சான் வீட்டுக்கு விருந்தடியா வந்தா என் வீட்டு காடை தான் அன்னைக்கு சமையல
0: கட்டாயமாப்பா. நீ எப்போதும் சொன்னா அதை செஞ்சிடறப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி கத்தமுத்து, நான் சீக்கிரம் கிளம்புறேன். மச்சான் மச்சான் பிள்ளைங்களாம் ரெடியா இருப்பாங்க.
1: சரி சரி,
0: நான் போய் இதை என் பொண்டாட்டி கொடுத்தாதான் சீக்கிரம் சமைச்சு மத்தியானம் நானும் ஒரு புடி பிடிக்கலான் இருக்கேன். நீ என்ன என் வீட்டுக்கு பக்கம் வரியா
1: காத்தமுத்தா? நீ சொல்ல சொல்ல எனக்கு எச்சு ஊறுதுப்பா ஜப்பானிய காடையை சாப்பிடணு.
0: சரிப்பா, மத்தியானம் வந்துருப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 டீ ஷர்ட்ல இந்தாங்க நான் பணம்.
2: நன்றி தம்பி.
1: காத்தமுத்த நான் கிளம்புறேன், நீயும் புறப்பட.
0: சரி போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
3: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன்

0: பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது.

0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இருவரி செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: அதிக மரங்கள் சிறந்த மழைப்பொழிவு மற்றும் மழைநீர் மேலாண்மைக்கு வழிவகுக்கும் என்பது பொதுவான அறிவு என்றாலும் கூரை தோட்டங்களின் மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட நன்மைகளில் ஒன்று மழைநீர் வடிகாலை தடுக்கும் திறனாகும். ஒரு பச்சை போர்வை உறிஞ்சுதல், அதாவது கிரீன் பிளாங்கெட் அப்சார்ப்ஷன் மூலம் நீர் சுழற்சிக்குள் மனித புழுவை தக்க வைக்க உதவுகிறது. பின்னர் அது ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு திரும்புகிறது. அதிக பருவமழை பெய்ய வாய்ப்புள்ள ஒரு நாட்டில் மழையை பயன்படுத்த கூரை தோட்டம் சரியான ஒரு தேர்வாகும். தாவரங்கள் மழையை உடனடியாகவும் திறமையாகவும் பயன்படுத்துகின்றன. மேலும் பிற்கால பயன்பாட்டிற்காக அதிகப்படியானவற்றை சேமித்து வைக்கின்றன. கூரை தோட்டங்கள் மூலம் 80 விழுக்காடு மழைப்பொழிவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இவை மேலும் இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பெருக்குகின்றன. கூரை தோட்டங்கள் விலங்குகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடங்களை வழங்குகின்றன. பசுமை போர்வை அல்லது தாவர உயிர் அடர்த்தி அதிகரிக்கும் இடங்களில் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு அவசியம்

0: முக்கியமான இவை பிற சிறிய விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளின் இருப்பை அதிகரிக்கின்றன. கூரை தோட்டங்கள் மேலும் இடத்தை முழுமையாக பயன்படுத்தும் செயல்திறன் கொண்டவை. நகர்ப்புற குடியிருப்புகளில் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் இடங்களில் கூரைகளும் அடங்கும். பசுமை கூரைகள் அந்த இடத்தை பயன்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். அதே நேரத்தில் கட்டிடத்தின் குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அண்டை சூழலுக்கும் பல நிலையான சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்குகின்றன. இந்த பசுமையான இடங்கள் குடியிருப்பாளர்கள் வெளிப்புறங்களை ரசிக்கவும் பழகவும் பொழுதுபோக்கு மற்றும் பிற சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறந்த பகுதிகளாக அமைகின்றன. மேலும் நகர்ப்புற தோட்டக்கலை அல்லது விவசாயத்தை நோக்கிய சமூக முயற்சிக்கு பங்களிக்க ஆர்வலர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பை வழங்குகிறது. கூரை தோட்டத்தின் இதர நன்மைகள் யாவை என பார்த்தோமானால், கட்டிடத்தில் உருவாகும் அனைத்து மக்கும் சமையலறை கழிவுகளையும் மறுசுழற்சி செய்து நிர்வகிக்கும் சமூக உரம் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்க கூரை தோட்டம் ஒரு சரியான காரணமாகும். இரண்டாவதாக, தோட்டம் அமைக்க பெரிய திறந்தவெளி வசதிகள் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு கூரை தோட்டம் ஒரு திறமையான மற்றும் பயனுள்ள தீர்வாகும். கூரை தோட்டங்கள் கழிவுகளை பிரித்தல், பிளாஸ்டிக்கை முறையாக அகற்றுதல் மற்றும் கார்பன் தடயத்தை குறைக்க தங்களால் இயன்றதை செய்வதற்கான சமூக பொறுப்பை அதிகரித்தல் போன்ற பிற சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள நடைமுறைகளை ஊக்குவிக்கின்றன. அடுத்து, ஒரு ஆற்றல் மிக்க எதிர்கால விவசாய முறையாக கருதப்படும் ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் எதிர்கால விவசாய முறையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. உலக மக்கள் தொகை 9 மில்லியன் நெருங்கி வருவதோடு இடைவிடாத மக்கள் தொகை வளர்ச்சியும் சேர்ந்து தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான வாழ்க்கையை வழங்குவதில் மனித குலத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை முன்வைக்கிறது. தற்போதைய முன்னேற்றத்தை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வழிதான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் பயன்பாடு ஆகும். ஹைட்ரோஃபோனிக்ஸ் என்பது பொதுவாக மண்ணற்ற விவசாயத்தின் ஒரு வடிவமாக அறியப்படுகிறது. இது மணல், சரளை மற்றும் கூடுதல் ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய இயற்கை அடிமூலக்கூறுகள் அல்லது திரவத்தில் ஆனால் மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் செயல்முறையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:11. 11:00

இனி தொடர்வது புதுவை புதுமை. புதுவை புதுமை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். இனிமையான பேச்சும் ஒரு விதத்தில் தர்மம்தான் என்பது நபிகள் நாயகம் அவர்களின் சிந்தனை. உண்மைதாங்க, ஒருவரிடம் நல்ல வார்த்தைகளில் பேசுவது, மரியாதையுடன் நடந்து கொள்வது, மனதை காயப்படுத்தாமல் உரையாடுவது கூட ஒரு தர்மம்தான். அதாவது நல்ல செயல்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு உதவ மனம் இல்லாவிட்டாலும் பணம் இல்லாவிட்டாலும் இனிமையாக பேசுவது எல்லோராலுமே முடியுமே. இனிமையான பேச்சு ஒருவரின் மனவேதனையை குறைக்கலாம், கோபத்தில் இருக்கும் ஒருவரை அமைதிப்படுத்தலாம், மனம் உடைந்தவருக்கு நம்பிக்கை தரலாம். இனிமையான பேச்சு ஒருவரின் வாழ்க்கையே மாற்றக்கூடும் என்பதையே நபிகள் நாயகம் அவர்கள் இந்த போதனை மூலம் உணர்த்துகிறார். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது நபிகள் நாயகம் அவர்களின் சிந்தனை.

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது
1: காணாமல் போனவர். சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
2: அது 2வது வகுப்பு குளிர்சாதன பெட்டி. இரவு 9:00 நெருங்கிக் கொண்டிருந்தது. மாலதியும் அவள் கணவர் மாயவனும் வண்டியில் தந்திருந்த இரவு உணவை அப்போதுதான் உண்டு முடித்திருந்தனர். மாலு, படுக்கை போட்டுடவா, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து படுக்கிறனே. சரி என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து நாவல் ஒன்றை விட்ட இடத்திலிருந்து படிக்கத் தொடங்கினாள் மாலதி. அலைபேசியில் கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார் மாயவன். சென்னையிலிருந்து தலைநகரம் செல்லும் அதிவேக விரைவு வண்டி அது. அண்மையில் உருவாக்கப்பட்ட வண்டி என்பதால் புதிதாக நவீன வசதிகளுடன் இருந்தது. அவ்வப்போது பணியாளர்கள் சுத்தம் செய்து தூய்மையை பாதுகாத்து கொண்டிருந்தனர். ஆழ்கடலில் மிதந்து செல்லும் படகு போல் மெல்லிய அசைவை தந்து ஓடிக்கொண்டிருந்தது வண்டி. ஒவ்வொருவராக விளக்கை அணைத்து உறக்க உலகில் நுழைந்து கொண்டிருந்தனர். மாலு, நேரமாச்சு என்று படுக்கையை விரித்தார் மாயவன். மாலு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு படுத்து கண்களை மூடினாள். டெல்லியில் இருக்கும் தம்பியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள் மாலதி கணவனோடு. திடீரென்று அட்டண்டர் ஒருவர், சார் இவர் ஏதோ சொல்றார், என்னன்னு கேளுங்க என்று 70 வயது முதியவர் ஒருவரை மாயவனிடம் அழைத்து வந்தார். அவருக்கு தெலுங்கை தவிர வேறு எந்த மொழியும் தெரியவில்லை. கட்டை விரலும் சுண்டு விரலும் தவிர ஏனைய விரல்களில் மோதிரங்கள் மின்னின. சார், உங்களுக்கு என்ன வேணும், நான் எங்க போகணும், அதை நீங்க தானே சொல்லணும். அவரிடம் மௌனம். சுற்றும் முற்றும் தேடினார். மாலு, எழுந்திரு, உனக்கு தெலுங்கு தெரியுமே, இவர்கிட்ட பேசு. மாலதியும் அவரிடம் பேச முற்பட்டாள். நீங்க தனியாவா வந்தீங்க? பதில் இல்லை. உங்க கூட யார் வந்திருக்காங்க? தெரியலையே. அதற்குள் 4-5 பேர் கூடிவிட்டனர். ரெஸ்ட் ரூம் போக வந்திருப்பார். எந்த பக்கம் போக வேண்டும் என்று மறந்திருப்பார். அவர்கிட்ட செல்போன் இருக்கா பாருங்க மேடம். அன்னையா, செல்போன் வச்சிருக்கீங்களா? பதில் இல்லை. சட்டை பையிலிருந்து பர்ஸ் எடுத்து மாலதியிடம் தந்தார். அதில் கற்றையாக பணம் இருந்தது. ஏடிஎம் கார்டு இருக்கா பாருங்க. மாயவன் அவரை அருகில் அமர வைத்து தண்ணீர் குடிக்க தந்தார். அட்டண்டர் டிக்கெட் பரிசோதகரை அழைத்து வர சென்றார். அப்படியே அயர்ந்து கண்களை மூடினார் அந்த பெரியவர். விழியோரம் நீர்த்துளி உருண்டோடி சிதறியது. மாலதி, இவருக்கு மறதி இருக்கிறதோ என்றார் மாயன். மாலதியின் நினைவு பின்னோக்கி ஓடியது. அப்பா இராணுவத்தில் இருந்தார். அப்போது மாலதிக்கு 7 வயது இருக்கும். அதுவரையில் குடும்பத்தை தன்னுடன் வைத்திருந்தவர் அடிக்கடி வரும் மாறுதலால் பிள்ளைகளின் படிப்பு தடைபடக்கூடாது என்று கிராமத்தில் தன் பெற்றோரிடம் குடும்பத்தை விட்டு சென்றார். இதனால் அம்மாவின் பொறுப்பு கூடிப்போனது. 3 பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு மாமன் மாமியருக்கும் வேலை செய்ய வேண்டி வந்தது. அதிலும் பாட்டி இது சரியில்லை அது சரியில்லை என்று எப்போதும் குற்றப்பத்திரிக்கை வாசித்து கொண்டிருப்பாள். தாத்தா பரமசாது, அவருக்கு மனைவி சொல்லே மந்திரம். ஸ்டவ் வைத்து சமையல் செய்து பழக்கப்பட்ட அம்மா விறகு அடுப்பில் சிரமப்பட்டாள். வயலில் வேலை செய்பவர்களுக்கும் அறுவடை களையெடுப்பு போன்ற சமயங்களில் மதிய உணவு தயாராக வேண்டும். உதவிக்கு ஆட்கள் இருந்தாலும் வேலை பளு கூடும். மூத்தவளாக இருந்த மாலதிக்கு அம்மாவை பார்த்தால் பாவமாக இருக்கும். தம்பியையும் தங்கையையும் பள்ளிக்கு தயார் செய்து அழைத்து போவாள். மாலை வேளைகளில் அவர்கள் படிப்பையும் பார்த்து கொள்வாள். அம்மா மாலதியை நினைத்து பெருமைப்பட்டாள். ஒரு நாள் அம்மா பாட்டியிடம், அத்த வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமா? ஏண்டி, அப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு? குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் நல்லா இருப்ப. அப்பாவின் 2 தமக்கைகளையும் பக்கத்து ஊரில் கல்யாணம் செய்து தந்திருந்தார்கள். அடிக்கடி 1 வாரத்திற்கு குறையாமல் வந்து ஓய்வெடுத்து போகும் அத்தைகள். ஒரு உதவியும் செய்யாமல் ஊர்வம்பு பேசுவதும் அம்மாவை வேலை வாங்குவதும் மாலதிக்கு பெரிய வருத்தம். காலம் எவருக்கும் காத்திருப்பதில்லையே. இப்போது மாலதி 12வது வகுப்பிலும் தம்பி 10வதிலும் தங்கை 8வதிலும் இருந்தனர். ஊர் திருவிழாவிற்காக 1 வாரமாக வீடு களை கட்டியிருந்தது. அன்று மாலை 6 மணிக்கு மாடத்தில் விளக்கேற்றி விட்டு வந்தாள் அம்மா. அன்று வாழைக்காய் பஜ்ஜியும் கேசரியும் செய்ய சொல்லியிருந்தாள் பாட்டி. உதவிக்கு பக்கத்து வீட்டு குமாரியை அம்மா அழைத்திருந்தாள். பின்கட்டு சமையலறையில் வாழைக்காய்களை குமாரி மெல்லியதாக சீவித்தர அம்மா பக்குவமாய் கலந்து வைத்திருந்த கடலை மாவில் தோய்த்து பெரிய வாணலியில் போட்டு எடுத்தாள். முன்கட்டு வாசலில் அத்தைகளின் குடும்பங்களோடு தாத்தா பாட்டி குதூகலம். மாலதி எல்லோருக்கும் தட்டில் எடுத்து வந்து தந்து கொண்டிருந்தாள். மாலதியை விட 1 வயது பெரியவன் பெரிய அத்தையின் மகன். கல்லூரியில் 1வது ஆண்டு படிப்பவன். இந்தா மாலு, தண்ணி கொண்டா, நீயே போய் எடுத்துட்டு வா.

ஏண்டி கட்டிக்க போறவன்னு மரியாதை இல்லையா? உடுமா, இவளெல்லாம் எவன் கட்டுவான்? உடனே பாட்டி, மாலு இந்தா சொம்புல தண்ணி கொண்டாந்து கொடு அத்தானுக்கு. இவள் பதிலே சொல்லாமல் நடந்தாள். பாட்டிக்கு அது மான பிரச்சனையாகிவிட்டது. பொண்ணு அடக்க ஒடுக்கமா வளர்த்தாதானே என்று எழுந்து சமையற்கட்டுக்கு வந்தவள், உனக்கு சூடு போட்டாதான் திருந்துவ என்று அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டை ஒன்றை எடுத்தாள். பதறிப்போன அம்மா வேணாத்த என்று தடுத்து போராடியதில் அம்மாவின் வலது கையில் சூடுபட்டு ரணமானது. கடைசி வரை அம்மாவிற்கு அந்த தழும்பு இருந்தது. அந்த வீட்டில் யாரும் இவர்களுக்கு பரிந்து பேசவில்லை. பக்கத்து வீட்டு குமாரியும் அவள் அம்மாவும் வைத்தியரிடம் அழைத்து போனார்கள். அவர் பச்சிலை அரைத்து கட்டு போட்டார். மறுநாள் பள்ளிக்கு சென்ற மாலதி தன் அப்பாவிற்கு நடந்தவைகளை எழுதி கடிதம் அனுப்பினாள். அதன் பின் அம்மா யாரிடமும் பேசுவதில்லை. தன் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொண்டாள். அடுத்த ஒரு மாதம் வேகமாய் ஓடியது. மறுநாள் முதல் விடுமுறை. மாலை 5 மணிக்கு வீட்டு வாசலில் வந்து நின்ற குதிரை வண்டியில் இருந்து இறங்கினார் மாமா, அம்மாவின் அண்ணன். அம்மா பெட்டிகளோடு தயாராக இருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் தங்கையையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் மாமா. அடுத்த 1 மாதத்தில் அப்பா இராணுவத்தில் இருந்து வெளியில் வந்தார். நகரத்தில் மனைவி குழந்தைகளோடு வீடு பார்த்து குடியேறினார். அம்மாவும் பிள்ளைகளும் அதற்கு பின் பாட்டி வீட்டிற்கு செல்லவே இல்லை. அப்பா தன் பெற்றோரிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். உங்களை நம்பி குழந்தைகளையும் உமாவையும் ஒப்படைச்சேன், வேலைக்காரியா நடத்திட்டீங்களே. அப்பாவிற்கு தேசிய வங்கி ஒன்றில் காசாளர் வேலை கிடைத்தது. மாலதியை மாமா தன் மாயவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தம்பி தங்கை என்று எல்லோரும் படித்து வேலையில் அமர்ந்து அவரவருக்கு குடும்பமும் அமைந்து விட்டது. ஆண்டுகள் வேகமாக ரயிலை போலவே நகர்ந்தன. அப்பா பணி ஓய்வு பெற்றார். நகரத்தில் ஒரு வீடும் கட்டியிருந்தார். அம்மாவும் அப்பாவும் அங்கு இருந்தனர். விடுமுறை நாட்களில் எல்லோரும் கூடுவர். அன்பால் கட்டிய மாளிகைக்கு அத்தைகள் ஒரு நாளும் அழைக்கப்படவில்லை. ஒரு நாள் அப்பா இரவு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது தடுமாறி விழுந்தார். அருகில் இருந்த சுவரின் விளிம்பில் தலை இடித்து கொண்டது. பெரிதாக காயம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக காது கேட்பது குறைந்து போனது. அது மட்டுமில்லை, ஒரு நாள் நடைப்பயிற்சிக்கு சென்றவர் திரும்பி வீட்டிற்கு வரும் வழி மறந்து போயிருக்கிறார். தெரிந்தவர்கள் பார்த்து அழைத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டனர். அம்மா பயந்து போனாள். அதற்கு பிறகு அவரை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாள். குழந்தையைப் போல அப்பாவை பார்த்து கொண்டாள். நன்றாகவே இருப்பார், திடீரென மறதி வந்துவிடும். சில சமயங்களில் அம்மாவின் கையில் உள்ள தீக்காய தழும்பை பார்த்து உன்னையும் பிள்ளைகளையும் அங்கே விட்டிருக்க கூடாது என்று வருத்தப்படுவார். இருவரையும் இனியும் தனியாக விடக்கூடாது என்று பிள்ளைகள் முடிவு செய்தனர். மாலதி அப்பாவிடம் பேசி பார்த்தாள். அப்பா எங்க கூட கொஞ்ச நாள் இருங்க, தம்பி வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மாலு எனக்கு என்ன, எப்பவாவது மறந்துடுறேன், அதான் அம்மா பத்திரமா பாத்துக்கிறாளே, கொஞ்ச நாள் நாங்க இங்கேயே இருக்கோமா. அதற்கு மேல் என்ன பேசுவது, 5 ஆண்டுகள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதன் பின்னர் ஒரு நாள் விடியலில் வராண்டாவில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தவரை காணவில்லை. வெளிகேட் திறந்திருந்தது. அம்மா எப்போதும் பூட்டிதான் வைப்பாள். மரகதம் வேலைக்கார பெண்மணி வந்தால் கூட அழைப்பு மணியை அடித்த பின்பே அம்மா திறந்து விடுவாள். எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் அப்பாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் தொலைக்காட்சியில் விவரம் தந்து கண்டுபிடித்து தருபவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று போடச் சொன்னார்கள். செய்தித்தாள்களிலும் அறிவிப்பு செய்தனர். காவல் நிலையத்திலும் புகார் எழுதி கொடுத்தனர். அதற்கும் ஒரு வழியும் திறக்கவில்லை. தொலைக்காட்சியில் காணாமற் போனவர் பட்டியலில் அப்பாவின் படத்தை பார்த்து அம்மா கதறியதை இப்போது நினைத்தாலும் நடுங்குகிறது. 1 வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் ஹரித்துவார் காவல் நிலையத்திலிருந்து உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சாமியார் ஒருவர் திடீரென இறந்து விட்டதாகவும் அவரது பையில் இருந்த அடையாள அட்டையில் முன்னாள் இராணுவ வீரர் என்ற விவரம் கண்டு அழைத்ததாகவும் செய்தி வர அவர்கள் இங்கு சொன்னதால் அம்மாவோடு ஹரித்துவார் சென்று அடையாளம் தெரியாமல் மாறியிருந்த அப்பாவை கண்டு மனம் உடைந்து போனது. இப்போது மாலதியின் நினைவில் ஆடியது. அங்கேயே அப்பாவின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு ஊர் திரும்பினர். அதன் பின் அம்மா அதிக நாள் இல்லை, 3.5 மாதம்தான் இருந்தாள். என்ன மாலு, அப்பா ஞாபகமா? ஆமாங்க. என்னாச்சு, இவரை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல, இன்னும் 1.5 மணி நேரத்துல டெல்லி வந்துடும். மாலதி அந்த மனிதரின் கைவிரல்களில் இருந்த மோதிரம் ஒன்றில் SR என்ற ஆங்கில எழுத்து பொறிக்கப்பட்டிருந்ததை கவனித்தாள். பின்னர் அவரிடம் அந்த மோதிரத்தை காட்டி யாருடைய பெயரது என்று வினவினாள். அது என்னோட பேரு தான்மா. என்ன பேரு? அதுவா தெரியலையே. சுற்றி இருந்தவர்கள் சங்கரராமன், சாந்தாராம், சிவராமன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். உங்க பசங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? நானா நானகாரன்னு கூப்பிடுவாங்க. உங்க சிநேகிதர் எப்படி சொல்லுவாரு? டேய் சீனிவாச ராவ்னு கூப்பிடுமாம்மா.

0: அவ்வளவுதான். சுற்றியிருந்த எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள். தங்களுக்காக ஸ்டேஷனில் காத்திருக்கும் தம்பிக்கு இந்த விவரத்தை சொல்லி ஏதாவது செய்ய சொன்னாள் மாலதி. மாயவன் வண்டியில் இருந்த டிக்கெட் பரிசோதகரின் கையில் இருந்த பயணிகள் விவரப்பட்டியலில் சீனிவாசராவ் என்ற பெயர் உள்ளதா என்று பார்த்தார். இல்லை. அடுத்தடுத்த பெட்டிகளில் பார்க்க போதிய அவகாசம் இல்லை. இந்த சங்கடம் ஏதும் அறியாமலே வண்டி புதுடெல்லி ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது. இப்போது எல்லோரும் கலைந்து போனார்கள். அவரவர் இறங்கும் அவசரத்தில் இருந்தார்கள். மாலதியும் மாயவனும் கூட்டத்தில் சீனிவாசராவ் எங்காவது சென்றுவிடப் போகிறார் என்று கவனமாக பார்த்து அவரையும் இறக்கினர். தம்பியும் தம்பியின் மனைவியும் காத்திருந்தனர். அதே சமயத்தில் தம்பியின் ஏற்பாட்டில் முன்பதிவு செய்யும் பெட்டிகளின் பட்டியல்களோடு இரண்டு ரயில்வே அதிகாரிகள் வெள்ளை சீருடையில் நின்றனர். B2 கோச்சில் சீனிவாசராவ் படுக்கை எண் 21, கோமதி சீனிவாசராவ் 23 என்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 மணி நேரமாக கோமதி அம்மா இவரை காணாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தது தெரிந்தது. நெல்லூரில் ஏறியவர்கள் இவர்கள் டெல்லியில் உள்ள மகனின் இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சீனிவாசராவ். ஒரு விபத்தில் இப்படி ஆகிவிட்டது. சற்று நேரத்தில் ராவின் மகனும் வந்து சேர்ந்தார். தந்தையை மீட்டு கொடுத்ததற்கு கண்ணீர் மல்க மாயவனின் கரங்களையும் தம்பியின் கரங்களையும் பிடித்து கொண்டு நன்றி சொன்னார். இத்தனை அமளியிலும் மனைவியை கண்டதும் சீனிவாசராவ், நீ எங்கம்மா போயிட்ட, என்னை விட்டுட்டு என்றாரே பார்க்கலாம். கோமதியம்மாள் கண்களை சேலை தலைப்பில் துடைத்து கொண்டு கணவரின் கரங்களை பற்றி கொண்டாள். மாலதியின் தலையில் கை வைத்து நல்லாயிருமா என்றார் சீனிவாசராவ். கோமதியம்மா நா தள்ளி என்று மாலதியை கட்டி கொண்டாள். காரில் வீட்டிற்கு செல்லும் போது அக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்தது தானே? ஆமா தம்பி, மனசு பாரமெல்லாம் குறைஞ்சி லேசாயிடுச்சு என்றாள் மாலதி.
1: இதுவரை காணாமல் போனவர் சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினாா்.

0: பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்புநிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதையொட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரிய பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக CBSE வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ்

மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து

0: வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 8 நொடி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று இந்த சர்க்கரை நோயினுடைய தொடர்ச்சியில் ஏற்கனவே சொன்னது போல வந்துட்டு டைப் 1, டைப் 2, இன்சுலின் டிபெண்டன்ட், நான் இன்சுலின் டிபெண்டன்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து பரிசோதனை செஞ்சுக்கணும், எவ்வளவு அளவுல இருந்தா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இதுல முக்கியமானது வந்து என்னன்னு சொன்னி பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி 90 ல் இருந்து 130 மில்லிகிராம் அளவுக்கு இருந்தா நல்ல கண்ட்ரோல் நடக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 160 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 120 ல் இருந்து 130 ல் இருந்து 160 மில்லிகிராம் வரைக்கும் இருந்தா 170 கூட ஓகே. ரொம்ப வயதானவங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் கிளைசிமிக் கண்ட்ரோல், அதாவது ரொம்ப ஒரு டைட்டா குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருது. சோ அதனால வந்து நம்ம வந்து 90 ல் இருந்து 30 சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் 130 ல் இருந்து 160 சாப்பிடுறதுக்கு பின்னாடியும் நம்ம வச்சாலே போதும். இது இல்லாம வந்து 3 மாதங்களில் தங்களது சர்க்கரை நோய் அளவு எவ்வளவு இருக்கு அதை நம்ம வந்து HbA1c கிளைகோசைட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றோம். அந்த கிளைகோசைட் ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா 7 வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 7 ல் இருந்து 7.1 ல் இருந்து 8 ஓகே பரவாயில்ல. 8 மேல பூவர் கண்ட்ரோல். 7 வச்சீங்கன்னா எக்ஸலன்ட். 7.1 ல் இருந்து 8 குட். 8 மேல இருந்தா பூவர். சோ அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கும் பொழுது 1, நம்ம மாத்திரைகளை சரியா எடுத்துக்கல, இல்ல நம்ம உணவு கட்டுப்பாட ஃபாலோ பண்ணல, 3வது உடற்பயிற்சி சரியா பண்ணல, சோ இல்ல மாத்திரை வேலை, 4 காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம உடனே மருத்துவர் அணுகணும், இல்லைன்னா நம்ம வந்து இதனால வரக்கூடிய பாதிப்புகள். இப்ப நம்ம அந்த பாதிப்புகளை பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். சிறுநீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயில உறுப்புகளை பாதிக்கப்படுறது போறது இல்லாம அக்யூட்டா நிறைய கண்ட்ரோல் இல்லாம பிளட் சுகர் போச்சுன்னா வந்து புண் ஆறாம போகுது, டிலேடு வூண்டு ஹீலிங். அது புறையோடி போய் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஆம்புடேஷன் ஆஃப் த லெக் வருது. ரெண்டாவது வந்து இப்பாலங்கள்ல பாத்தீங்கன்னா சக்கரை நோய் அதிகமா இருக்கிறதுனால சிறுநீரகத்துல வந்து சீல் பிடிக்கிறது, லேப்சஸ், பைலோனோபிரைட்டிஸ் போன்ற ப்ராப்ளம், அதாவது சிறுநீரக, அதாவது வந்து மேல் பகுதி சிறுநீரக, சிறுநீரக பாதிப்பு அதிகமா வருது, இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தாக்கத்துல. சோ இந்த பாதிப்பு வந்து அன்கண்ட்ரோல் பிளட் சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமா வருது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா

0: உடல்ல எந்த உறுப்புனா இன்ஃபெக்ஷன், செலுலைட்டிஸ், தோல் மற்றும் சதைப்பகுதிகளில் புண் வர்றது, இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, டிபி, சோ அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கும் பொழுது நமக்கு காச நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, நிமோனியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாம நம்ம ஏற்கனவே தற்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கொரோனா வைரஸ். சோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமா இருக்கும், இன்ஃபுளுயன்சா வைரஸ் போன்ற வைரஸ் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஏன் இந்த மாதிரி வந்து சக்கர நோயாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் பாதிப்பு நோய் தாக்கம் வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது. அதிகப்படியா கட்டுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம உடல் இருக்கக்கூடிய நோய் சக்தி குறைகிறது. அதனால பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று போன்றது ஏற்படுது. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சக்கரனுடைய அளவு வந்து 400-450 இருக்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து பிறப்பு உறுப்புல வந்து பூஞ்சை தொற்று வரக்கூடியது, மெலனோபாசிட்டிஸ் சொல்லக்கூடிய ஒன்று ஒரு ப்ராப்ளமோ, வல்வோ வெஜினல் கேண்டியாஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அதாவது வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடியது. இது இல்லாம வந்து மேஜர் உறுப்பு நம்ம வந்து சக்கர நோய் வந்து பாதிப்படக்கூடியது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கண்கள், சக்கர நோய் தான் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஃபார் பிளைண்ட்னஸ் சொல்றாங்க. கண்கள்ல வந்து ரெட்டினோபதி வருது, தென் இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, மூளை செயலிழப்பு, அதாவது வந்து பக்கவாதம் வருவது போன்ற பிரச்சனைகளை வந்து இது உருவாக்குது. சோ இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சக்கர நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது நம்ம முக்கியமான ஒண்ணு. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், மருந்துகள் வந்து முக்கியம், கட்டவரல் நம்ம எப்படி முக்கியமோ, உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடு. இந்த உடற்பயிற்சி நம்ம சொல்லும் பொழுது டாக்டர் எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு நான் எவ்வளவு உடற்பயிற்சி பண்ணும், அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தாப்படி அவங்களால பண்ணக்கூடிய உடற்பயிற்சியை மேற்கொண்டாலே போதும், நடக்கிறது ரொம்ப சிறந்த உடற்பயிற்சி, ஸ்விம்மிங் பூல் இருந்தா ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் இருந்தா சைக்கிளிங் பண்ணலாம். சோ அதனால வந்து எந்த ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் எந்த வித அவசியமும் கிடையாது. இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய உடற்பயிற்சியை 30 நிமிடங்கள் வாரத்தில் 5 நாட்கள் பண்ணி மருந்துகளையும் உணவு கட்டுப்பாடையும் கடைபிடிப்பதன் மூலமாக சர்க்கரை நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நல்வழியில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: யார் பெரியவன்? இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டி. இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த போட்டி உண்டு, இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இந்த போட்டி உண்டு. சரி, ஒரு மனிதனுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு போட்டி வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இது. 5 பொறிகளுக்குள்ளேயே யார் பெரியவன்கிற போட்டி வந்துட்டு தான். உடனே கடவுள்கிட்டே போய் முறையிட்டாங்களாம். பேசுகிற சக்தி இருக்குதே, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தான் வாங்குறான். பேசினா தான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். இன்றைக்கி எதையும் கேட்டு வாங்கி தான் உயிர் வாழ வேண்டியிருக்குது. பேச்சு இல்லைன்னா எல்லாம் போச்சு, அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னுது பேசுகிற சக்தி. முதல்ல ஒரு பொருளை பார்த்தா தானே கேட்க முடியும், அதனால் பேச்சை விட பார்வை தான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் அப்படின்னது பார்க்குற சக்தி. பார்க்குறத விட பேசுகிறத விட கேள்வி ஞானம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்ம பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டால் தானே நம்மளை திருத்திக்க முடியும். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது கேட்குற சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்மந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்தித்தா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகிற விஷயத்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுக்கறது மனசு தான். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது சிந்திக்கிற சக்தி. மூச்சு விடுற சக்தி இருக்குதே, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தது. ஏன் நீ ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் கடவுள். அது எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டது. கடவுள் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருங்கள், உங்களுக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்புலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருங்க. யார் பிரிந்து இருக்கிறப்போ மனுஷன் ரொம்ப சிரமப்படுறானோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னார். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல பேசுகிற சக்தி விலகி போச்சு. ஒரு மாதம் அவனால் பேச முடியல, அவ்வளவுதான். உயிர் வாழறதில் ஒன்று

0: சிக்கல் இல்லை. கையாலேயே சைகை காட்டி வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்க்குற சக்தி மட்டும் பிரிஞ்சு போச்சு. மனிதனால் எதையும் பார்க்க முடியல, அவ்வளவுதான். தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கிட்டான். அப்புறம் கேட்குற சக்தி மட்டும் விலகி போச்சு. மற்றவங்க சொல்கிறது பேசிக்கிறது அவனுக்கு காதில் விழலை, அதனால் பாதுகாப்பாக இருந்தான். இதுக்கப்புறம் மனசு விலகி போச்சு. மனிதன் வந்து சிந்திக்கிற சக்தியை இழந்தான். சித்த பிரம்மை பிடிச்சவன் மாதிரி உட்காந்துருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டுறாங்க, அதை சாப்பிட்டு இவன் பொழைச்சிக்கிட்டுருக்கிறான். கடைசியாக வந்தது மூச்சு விடுற சக்தி. இப்போ அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பிச்சுது, அவ்வளவுதான். கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது, காது கேட்குற சக்தி இழந்துட்டது, பேச முடியல, சிந்தனை கலங்கி போச்சு, மனுஷன் கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த நான்கு பொறிகளும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு தான் மூச்சு விடுற சக்தியை பார்த்து, தயவு பண்ணி நீ இந்த உடம்பை விட்டு போயிடாத, நீ போயிட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை, நாங்களும் செயல்பட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் செய்கிறது வெளியில் தெரியுது, உன்னுடைய பெருமை வந்து வெளியில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லித்தான் எல்லாம். கடவுளுக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையாம். சரி, இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, ரொம்பவும் முக்கியமானவங்கள்லாம் அவங்க செய்கிற காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. அவங்க செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடக்கமாக செய்யப்படுகிற பணி தான் அவசியமான பணியாக அமையும். இதுதான் இதில் உள்ள தத்துவம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம். என் பையனும் அப்படித்தாங்க, செய்கிற காரியத்தில் கருத்தாக இருப்பான், அவன் செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை, ரொம்ப அடக்கமாக செய்வான் அப்படின்னார். அப்படி என்ன தான் செய்கிறான்னு கேட்டாங்க. பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்து விடுறான் சார் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
3: திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:35. உலகம் உலாவும் வானொலி கேட்கும் இனிய நேயர்களே, இன்று நாமும் காற்றாலையில் உலா போகலாம் இந்தியாவின் ஒரு முக்கியமான வரலாற்று நகரத்திற்கு. இது நகர் உலா. நகர்வுலா நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பயணம் போகும் இடம் வரலாறும் கலையும் பாரம்பரியமும் கைகோர்த்து நிற்கும் அற்புதமான நகரம் குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற அழகான பதான் நகரம். இந்த அழகிய நகரத்தின் முக்கிய இடங்களையும் அதன் கலாச்சாரம் வரலாறு பற்றிய சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நகரம் ஒரு காலத்தில் சோலங்கி அரசர்களின் தலைநகரமாக இருந்தது. அதனால்தான் இங்குள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ராஜ மரியாதை தெரியும்னு சொல்கிறாங்க. பதான் நகரம் செல்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள் பல உள்ளன. தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் ஒலிக்க கேட்கலாம் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா குழுவினர் சேர பாடிய பாடல்.

இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் காற்றலையில் உலாவந்து கொண்டிருப்பது குஜராத் மாநிலத்தின் அழகான பதன் நகரம். பத்தான் என்றாலே நினைவுக்கு வருவது பட்டோல சேலைதாங்க. உலகமே ரசிக்கும் கைவினப் பொக்கிஷம் இது. ஒரு சேலை நெய்ய சில மாதங்கள், சில நேரம் பல மாதங்கள் கூட ஆகுமாம், சில நேரம் ஒரு வருடம் கூட ஆகுமாம். டபுள் இக்கட் என்று அழைக்கப்படும் மிகவும் நுணுக்கமான நெய்தல் முறையில் இந்த சேலை உருவாக்கப்படுகிறது. அதில் இருக்கும் நிறங்களும் வடிவங்களும் ஒரு கலையின் திருவிழா போல இருக்குமாம். இந்த பட்டோல சேலை ஒரு சாதாரண பட்டு சேலை அல்ல. கலை, பாரம்பரியம், பொறுமை இந்த மூன்றின் சங்கமம் என்று சொல்லலாம். அதனால்தான் ஒரு காலத்தில் அரச குடும்பங்களும் செல்வந்தர்களும் மட்டுமே இந்த பட்டோல சேலைகளை அணிந்தனராம். இன்றும் பத்தான் நகரத்தில் பாரம்பரிய நெசவு குடும்பங்கள் இந்த கலையை பாதுகாத்து வருகின்றனர்.

என்பது பெருமைக்குரிய விஷயம். பத்தான் நகரத்தின் பாரம்பரிய நெசவு குடும்பங்களின் பனிமலைகளுக்கு சென்றால் பட்டோலா சேலை உருவாகும் அற்புதமான நெசவு தொழில் முறையை நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் நகரத்தின் அமைதியான தெருக்கள், பழமையான ஜைன கோவில்கள், பாரம்பரிய வீடுகள் எல்லாமே ஒரு பழைய இந்தியாவின் அழகை நமக்கு நினைவூட்டும்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்துக்கு போனால் பழைய ராஜாக்கள் காலத்துக்கே போயிட்டோம்னு தோணுமாம். பத்தான் நகரத்தின் முக்கியமான சுற்றுலா ஈர்ப்புகளில் முதன்மையான இடத்தை பெறுவது ராணி கி வாவ் எனப்படும் படிக்கட்டு கிணறு. அந்த படிக்கட்டு கிணறு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் தீப்தி சுரேஷ் இணைந்து பாடிய பாடல்.

இப்படி சூடு.

இனி தெரிந்து கொள்ளலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 7 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்எஸ்சி அல்லது எம்சிஏ. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவை. விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். விவரங்களுக்கு nielit.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. துணை இராணுவமான சகஸ்ட்ரோ சீமா பால் படைப்பிரிவில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி இடங்களுக்கான அறிவிப்பு. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு. வயது வரம்பு 7/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு ஆகியவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 7. மேலும் விவரங்களுக்கு ppylyssb.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. தேசிய உரம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ படிப்பு. வயது 30/4/2026 படி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு areers.nfl.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது குஜராத் மாநிலத்தின் அழகான கலாச்சார பொக்கிஷம் பதான் நகரம். அடுத்ததாக உலா செல்லலாம் உலக புகழ்பெற்ற ராணி கி வாவ். இது சாதாரண கிணறு இல்லைங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் அரண்மனை மாதிரி இருக்கும் படிக்கட்டு கிணறு. 11ஆம் நூற்றாண்டில் ராணி உதயமதி தனது கணவரின் நினைவாக இதை கட்டியதாக சொல்லப்படுகிறது. மழைக்காலத்தில் தண்ணீர் சேமிக்க கட்டப்பட்ட இந்த கிணறு இப்போ உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கு. ஏழு அடுக்குகளாக கீழ்நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் பண்டைய கால கட்டிடக்கலை நயமும் அறிவியல் திறன், பொறியியல் மேம்பாடு மற்றும் நீர் மேலாண்மை அறிவும் எவ்வளவு மேம்பட்டதாக இருந்தன என்பதற்கான சிறந்த சான்றாக திகழ்கிறது. ஸ்டெப் ஸ்டெப்பாக கீழே இறங்குறப்போ சுற்றி கிணற்றின் சுவர்களில் இருக்கும் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், இராமாயணம், மகாபாரதம், தெய்வ உருவங்கள், விஷ்ணு அவதாரங்கள், தேவதைகள், ராஜ குடும்ப காட்சிகள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நிலையும் நுணுக்கமான சிற்ப வேலைபாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே நம்மை வியக்க வைக்கும். அதனால்தான் இந்த இடம் இந்தியாவின் பண்டைய பொறியியல் திறமையை உலகிற்கு எடுத்துக்கூறும் ஒரு அற்புதமான பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுது. இந்த இடம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலிலும் இடம் பிடிச்சிருக்கு. அதனால் ஃபாரின் டூரிஸ்ட் கூட இங்கே நிறைய வராங்க. இந்த இடம் இந்தியாவின் புதிய ரூபாய் 100 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இடம்

0: பெற்றுள்ளது. 2018 ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய ஊதா நிற 100 ரூபாய் நோட்டில் இதன் படம் அச்சிடப்பட்டது. இந்தியாவின் பாரம்பரியம், கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த சின்னம் நினைவு சின்னம் தேர்வு செய்யப்பட்டது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இதன் சர்வதேச முக்கியத்துவம் மேலும் உயர்ந்தது. இனி பாடல் கேட்கலாம். போகன் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல்.
1: This song is a tribute to all the heroes and villains.
2: மதம் கொண்ட யானை என்ன செய்ய

பயணம் என்பது இடம் பார்க்க மட்டும் இல்லைங்க, நினைவுகள் சேகரிப்பதும் தான். வரலாற்றை நேசிக்கும், கலாச்சாரம் ரசிக்கும், புகைப்படம் எடுக்க ஆசை இருக்கும் யாராக இருந்தாலும் குஜராத்தின் பதான் நகரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் இத்தனை அழகான பதான் நகரின் பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற தன்மையின் அடையாளமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026 மறுதேர்வுக்கான தயார் நிலை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உயர்மட்ட வழிகாட்டுதல் குழுவின் தலைவரான டாக்டர் திரு கே ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் போதுமான அடிப்படை வசதிகளையும் மேலும் மாணவர்களுக்கு உகந்த சூழலையும் உறுதி செய்வதற்கு சம முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் எவருக்கும் எபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கிடையே எடுத்துச் சென்று கையாள்வதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நேற்று புதுடெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நொடி
4: ஆகாஷ்வாணி இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ்

0: பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுமாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
1: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதிக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்சம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநீல போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்களான ஹஜருல்லா சொத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு புன் எந்த பாகுபாடுமின்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர்கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அழக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சம்சம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்துக் கொண்டும் ஜில்லஞ்ச் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை விவாதங்களை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மயானத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபல் ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவின மீது மனிதகுலம் ஆர்வமாயிற்று. அதனால்தான் அர்ஃபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவ மன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்து கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறையுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனித நேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடன் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற

பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும்போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜி என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரஃபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னும் இடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் எரிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாஃப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாகிவிட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சேத்தான் மீது கல்லிருந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்து கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என்ன என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் ஹலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்து சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்து கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்துள்ளது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்றும் வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை விட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாகத்திருடால் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை துதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிதுன் நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வழி பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில் உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழியில இன்றைய மக்கள் நாடும் சமாதானம், சுபிட்சம், சகோதரத்துவம், அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது.

0: என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதினா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனிதநேயமும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாக திருநாளில் அனைவருக்கும் தியாக திருநாள், பக்ரீத், இது ஜா என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8 மணி.
1: எட்டு மணி 30 நிமிடம் 12 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆர்ஜே ஜோ வெளியூர்ல போய் சூப்பரான விஷயம்
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:32. தினமும் பல புதுமையான தகவல்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளின் பின்பக்கத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற தனித்துவமான சின்னங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்நாளில் பணம் எல்லாருக்குமே கைமாறிக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் தினமும் பயன்படுத்தும் இந்திய ரூபாய் நோட்டுகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற படங்களை கவனிச்சிருக்கீங்களா? அவை

வெறும் டிசைன் மட்டும் அல்லங்க. இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரூபாயை வெளியிடுகிறது. இந்திய பணத்தாள்களின் முதற் பக்கத்தில் பணத்தின் மதிப்புடன் ரூபாய் என்கிற வார்த்தையும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் குறிக்கப்பட்டுள்ளது. பணத்தாளின் பின்புறம் மற்ற 15 இந்திய மொழிகளிலும் ஆங்கில அகவரிசைப்படி அச்சடிக்கப்பட்டிருக்கு. புழக்கத்தில் உள்ள அனைத்து இந்திய ரூபாய் நோட்டுகளின் முன்பக்கத்திலும் மகாத்மா காந்தியின் உருவப்படமும் அசோகத்தின் சிங்கத்தூணும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் பின்பக்கத்தில் இருக்கும் அந்த அழகான படங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? பின்பக்கத்தில் ஒவ்வொரு நோட்டும் இந்தியாவின் வளமான வரலாறு, கலாச்சாரம், கட்டிடக்கலை, பாரம்பரியம் மற்றும் அறிவியல் சாதனைகளை உலகுக்கு சொல்லும் தனித்துவமான சின்னத்தை கொண்டுள்ளது. அதிலும் பல சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கு. யுனெஸ்கோ அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. ஒவ்வொரு நோட்டின் பின்னாலும் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து கோபால் ராவ் பாடிய பாடல்.

0: শুনক শুনক রাইজ সকল, কেওয়াইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব। টোটালিকে কেওয়াইসি আপডেট কৰক। যদিহে পরিচয় বা ঠিকনার কোনো পরিবর্তন হওয়া নাই, তেন্তে আপনার ব্যাংক বা এটিএম বা বিজনেস করেসপন্ডেন্ট অর্থাৎ বিসির ওসরলৈ যাব বা ব্যাংকত পঞ্জীয়ন হয়ে থাকা ইমেইল বা মোবাইল নম্বর বা মোবাইল ব্যাংকিং অ্যাপ বা চিঠির জড়িয়ে ঘোষণা দিব। আর যদি কোনো পরিবর্তন ঘটিছে, তেন্তে পরিচয় আর ঠিকনার শেহতিয়া প্রমাণ দেখাব। অ্যাকাউন্ট সক্রিয় রাখি ব্যাংকিং সেবার সুবিধা লব। আপনার কেওয়াইসি আপডেট করার বাবে আপনার উচৰ গাঁও পঞ্চায়েতর শিবির বা ব্যাংকর শাখালৈ যাও।
1: আরবিআই কয়
2: জানি লক, সতর্ক হৈ রক। இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளின் பின்பக்கத்தில் இருக்கும் தனித்துவமான சின்னங்கள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரூபாய் நோட்டின் பின்னாலும் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரிசர்வ் வங்கியால் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் வரையிலான ரூபாய் தாள்கள் அச்சடிக்கப்படுகின்றன. இரண்டாயிரத்து 2016 வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் சிறிது காலமே புழக்கத்தில் விடப்பட்டிருந்தது. 19 மே 2023 இந்திய ரிசர்வ் வங்கி 2000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறப்படும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது. ஆனால் செல்லுபடியாகும் பணமாகத்தான் உள்ளது. இந்தியாவின் வெற்றிகரமான செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டத்தையும் அறிவியல் முன்னேற்றத்தையும் கொண்டாடும் இந்தியாவின் முதல் செவ்வாய் கிரக விண்வெளி சாதனையை உலகம் முழுக்க எடுத்து சொன்ன மங்கள்யான் சின்னம் இதில் இடம்பெற்றுள்ளது. இதனை உருவாக்கியது இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் தொடரலாம் தகவல் தளம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தற்போது 1 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இல்லை. ரூபாய் 2 மற்றும் ரூபாய் 5 போன்ற நோட்டுகள் படிப்படியாக நீக்கப்பட்டு பெரும்பாலும் நாணயங்களால் மாற்றப்பட்டுள்ளன. ஆனால் பழைய காகித பதிப்புகள் சட்டப்பூர்வமானவையாகவே உள்ளன. 1 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இடம்பெற்றிருந்தது சாகர் சாம்ராட் எண்ணெய் கப்பல். இந்தியாவின் கடல்சார் எண்ணெய் ஆராய்ச்சி வளர்ச்சியை குறிக்கும் சின்னம் இது. அடுத்து 5 ரூபாய்

தற்போது 5 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் அதிகமாக இல்லை. 5 ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருந்தது விவசாயி மற்றும் டிராக்டர் படம். இந்தியாவின் விவசாய வளர்ச்சியையும் உழைப்பையும் பிரதிபலிக்கும் சின்னம் இது. இது இந்திய விவசாயிகளின் உழைப்புக்கு அளிக்கப்படும் மரியாதையின் சின்னம். புழக்கத்தில் உள்ள பணத்தாள்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

GRT Jewelers வழங்கும் Gold Exchange Mela. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளின் பின்பக்கத்தில் இருக்கும் தனித்துவமான சின்னங்கள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புழக்கத்தில் உள்ள பணத்தாள்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலில் 10 ரூபாய் நோட்டு. இதன் பின்புறத்தில் ஒடிசாவில் உள்ள உலக புகழ்பெற்ற 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அற்புதமான தேர்வடிவ கோயிலான கொனார்க் சூரிய கோயில் இடம்பெற்றுள்ளது. இந்த கோயில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டது. இதை கட்டியவர் மன்னர் முதலாம் நரசிம்மதேவர். இந்த கோவில் இந்தியாவின் பாரம்பரிய கட்டிடக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டு. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக 1980

0: 2004 அங்கீகரிக்கப்பட்டது. இந்து கோவிலில் தேர் போன்ற அமைப்பு மன்னர் சூர்யாவின் 7 குதிரைகள் 7 நாட்களையும், 12 சக்கரங்கள் 12 மாதங்களையும், 24 சக்கரங்கள் 24 மணி நேரங்களையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு சக்கரம் தான் 10 ரூபாய் நோட்டோட பின்பக்கத்தில் அச்சிடப்பட்டிருக்கு. அடுத்து 20 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றிருப்பது பண்டைய குடவரை கட்டிடக்கலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோரா குகைகள். புத்தம், இந்து, ஜைனம் ஆகிய மத கலாச்சாரங்களின் சங்கமம் இது. இதன் முக்கியமான கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஷ்டிரகூட மன்னர் முதலாம் கிருஷ்ணன். 1983 இந்த குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் சூதுகவும் திரைப்படத்திலிருந்து கானாபாலா அந்தோனிதாசன் இணைந்து பாடிய பாடல்.
2: Hey dude.
3: Hi Anthony.
2: What's up? What's happening?
3: Nothing much da.
2: So sad. Kachaku, kachaku, kachaku, kachaku na ji, kachaku, kachaku, kachaku.
3: காசு பணா கொட்டு மணி மணி, காசு பணா கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணா கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஐட்டுல, தலை காலு பொரியல தலைக்கு.

காசு பணம் கட்டு மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி காசு

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளின் பின்பக்கத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற தனித்துவமான சின்னங்கள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 50 ரூபாய் நோட்டில் இருக்கும் சின்னம் ஹம்பி ரதம். விஜயநகர பேரரசின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் வரலாற்று சின்னமான கர்நாடகாவின் புகழ்பெற்ற ஹம்பி ரதம். ஹம்பியில் உள்ள கல்தேர் இது. இதனை உருவாக்கியது விஜயநகர மன்னர்கள், குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் காலம். 1986 இந்த குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.

அடுத்ததாக 100 ரூபாய் நோட்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதன் பின்னால் 2014 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட குஜராத்தில் உள்ள நுணுக்கமாக செதுக்கப்பட்ட அழகான 11ஆம் நூற்றாண்டு படிக்கிணறு கட்டிடம் ராணி கி வாவ் இடம்பெற்றுள்ளது. குஜராத்தில் இருக்கும் இந்த ஸ்டெப்வெல் பழங்கால நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தின் சான்று. இந்த அழகிய படிக்கிணறை கட்டியவர் சோலங்கி வம்ச ராணி உதயமதி ஆவார். தனது கணவர் முதலாம் பீமதேவர் நினைவாக இதை கட்டினாராம். மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளின் பின்பக்கத்தில் இருக்கும் தனித்துவமான சின்னங்கள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். 200 ரூபாய் நோட்டில் இருக்கும் சின்னம் சாஞ்சி ஸ்தூபி. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமைதி மற்றும் ஞானோதயத்தை குறிக்கும் ஒரு பழமையான பௌத்த நினைவு சின்னமான மத்திய பிரதேஷ் சாஞ்சி ஸ்தூபி இதில் இடம்பெற்றுள்ளது. புத்த மத வரலாற்றின் முக்கிய சின்னங்களில் இதுவும் ஒன்று. இந்த புத்த மத நினைவிடத்தை கட்டியவர் மௌரிய பேரரசர் அசோகர் ஆவார். 1989 சாஞ்சி ஸ்தூபி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. 200 ரூபாய் நோட்டின் நிறம் ஒளிரும் மஞ்சள். 500 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இடம்பெற்றிருக்கும் படம் இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மை

வரலாற்று சின்னமான டெல்லியில் உள்ள செங்கோட்டை இடம்பெற்றுள்ளது. இந்த பிரம்மாண்ட கோட்டையை கட்டியவர் முகலாய பேரரசர் ஷாஜகான் ஆவார். ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் பிரதமர் உரையாற்றும் இடம் இதுதான். பாடல் கேட்கலாம், அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு சாதாரண ரூபாய் நோட்டு கூட இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம், அறிவியல் வளர்ச்சி, ஆன்மீகம் எல்லாத்தையும் தன்னுள் சுமந்து கொண்டு பயணிக்கிறது. இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்பொழுது எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. பரதேவத்தே என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மணிரங்கு, ஆதி தாளம்.

நேரம் 9:25 20 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ காந்திமதி என்று தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் விழாவில் அம்மாநில காவல்துறைக்கு மதிப்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை வழங்குகிறார். குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது என்பது ஒரு காவல் படையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத ஒழுக்கம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், இந்த புனித திருநாள் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வையும் தாய் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது பாரம்பரிய தமிழ் மண்ணின் கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே தாம் பார்ப்பதாகவும், தொன்மையான நம் நாட்டுப்புற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமையாகும் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் திரு பழனிவேல் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10:02. இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர்களின் அபிமான நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்னைக்கும் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் முதல் நேயர் இனிய வணக்கம்னு பதிவு செஞ்சு காற்றுக்கெண்ணவேலி படத்திலிருந்து சின்ன சின்ன மேகம் அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்ப விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் அடுத்த நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள். இவர் பதிவு செய்திருப்பது தாழம்பூ படத்திலிருந்து எங்கே போய்விடும் காலம் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காரு.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுஜாதா படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து. இவர் விருப்ப பாடல் இதோ.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணி கதை சொல்ல போகிறேன் அப்படின்ற பாடலை பூவேலியிலிருந்து கேட்டிருக்காரு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையை சேர்ந்த வீரமணிபாலன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, கேட்டாலை நீக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியினை தொடர்ந்து 10:45 வீரப்பெருமகன் சாவர்க்கர் சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தியாகத்தின் மகத்துவம். நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்களுடன் 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு தியாகத்தின் மகத்துவம். முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒத்தையடி பாதையிலே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்டிருக்காரு நெல்லை பாரதி அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தின் நிறைவு பாடலாக வருது. தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பாடல் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லார் சார்பாகவும் இந்த பாடல் ஒளிபரப்பலாம். அது இல்லாமல் நேர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய நேர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாபு முள்ளக்காடு, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் பாட்டு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி தர்மபுரி துரைராஜ் அவர்களும் பாட்டு கேட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, சரஸ்வதி பத்மநாபன், மணிமாறன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவங்கெல்லாம் நிறைய பாடல்கள் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நேரமின்மை காரணமாக கடைசி பாடல் இவங்க எல்லாருக்குமே சமர்ப்பிக்கலாம்.

0: நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்கர், சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
2: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம் தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்கர் என்ற விநாயக சாவர்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 மே 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்கிற்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது, 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார், கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை, தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சாவர்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்கர் பிஏ தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக்கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே

1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்கர், இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபிநவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபிநவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்கர் இருந்த 4 ஆண்டு காலம் முழுவதும் இரவும் பகலும் அபிநவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலைப் போரின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை 1907 சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 வயதான தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எறியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியென தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு
இந்தியர்களை கடுமையாக

0: கண்காணித்தது. சாவர்க்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்க்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்க்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகசச் செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்க்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்க்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்து போயென்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்க்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்க்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்க்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்க்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்க்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்க்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். ஹிந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்த பின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்க்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்க்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்க்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்க்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்க்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்க்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம். இன்றோ 1000 பிரிவினை வாதம், எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையென் சொல்வோம் வீர சாவர்க்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்க்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமுகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: இங்கு இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். காவல்துறையினர் மக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை எதிர்கொண்டு தடுத்திட காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இத்திருநாள் சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும், மேலும் அனைவரது வெற்றிக்கும் நலவாழ்விற்கும் தாம் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இவ்விழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வையும் தாய் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது பாரம்பரிய தமிழ் மண்ணின் கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே தாம் பார்ப்பதாகவும், தொன்மையான நம் நாட்டுப்புற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமையாகும் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் திரு பழனிவேல் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02.

நேயர் நேரம். இன்றைய தலைப்பு தியாகத்தின் மகத்துவம். அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இன்றைய தலைப்பு தியாகத்தின் மகத்துவம் என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 அல்லது 2275250 0413 என்ற முன் இணைப்பு எண்ணுடன் அழையுங்கள்.

தியாகத்தின் மகத்துவம் பற்றி அழகாக சொல்லலாம். தியாகம் என்பது அன்பு மற்றும் கருணையின் மிக உயர்ந்த நிலை. இது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறர் நலம் பேணும் பண்பை குறிக்கும். குடும்பம் முதல் சமூகம் வரை யாரேனும் ஒருவரின் சுயநலமற்ற தியாகம் இல்லாமல் எந்த ஒரு அமைப்பும் நாடும் நிலைத்து நின்றதாக வரலாறு இல்லை. இதற்கு ஒரு உன்னத உதாரணம், இறைவனுக்காக தன் மகனையே பலியிட துணிந்த இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை பக்ரீத் ஹஜ் திருநாள் உலகம் முழுவதும் தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பு நாளில் தியாகத்தின் மகத்துவம் இந்த தலைப்பில் பேச நான் பெருமைப்படுகிறேன். நேயர் தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275

0: 2240 அல்லது 2275250 0413 என்ற முன் இணைப்பு எண்ணுடன் அழையுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லது, இதுக்கான தலைப்பு சொல்லுங்க மேடம்.
0: தியாகத்தின் மகத்துவம்.
1: தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த உலகமே உயிர்ப்பு தன்மையோட இருக்கு மேடம். தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகித்துவம் வாய்ந்தது. அந்த தனித்துவமான அந்த தியாகம் அப்படிங்கறதுதான் சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றமாகவும் இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய அந்த தியாகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னதுனால்தான் நம்மளுடைய உலகமே பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுவேன். எதனால, நம்ம அந்நியர்கள் நம்மள அடிமைப்படுத்தி நம்மள விடுதலை தராம வச்சிருந்தாங்க. அவருடைய அந்த உயிர் தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு சுதந்திரம் அப்படிங்கறத பெற்றுக் கொடுத்தது. அதே போலதான் இந்த நாட்டு தியாகிகளினுடைய அந்த அற்புதமான தியாகத்தினாலதான் இந்த ஊர், இந்த உலகம் அப்படிங்கறதே செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தியாக மனப்பான்மை மத்தவங்க சொல்லி வர்றது கிடையாது, தனக்குத்தானே வர வேண்டும். இப்போ சமுதாயத்துல 100,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த தியாக மனப்பான்மை வருமா? கிடையாது. ஒரு சிலருக்குதான் அந்த தியாக மனப்பான்மை அப்படிங்கறதே வரும். அந்த தியாக மனப்பான்மையை எப்படி வளர்த்துக்கணும்? ஒரு சிலர் தியாகம் செய்யறாங்க, அந்த தியாகத்தினுடைய மகித்துவம் என்ன அப்படிங்கறத பாக்கணும். அந்த தியாகத்தினுடைய மகித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உணர்ந்ததுனால நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது சிறப்பாக அமைந்ததுனால நம்மளும் அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் சக்தியினால நம்ம அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து நம்ம தியாகம் செய்ய முன் வரணும். ஒண்ணு, ரெண்டாவது, சுயநலமாக நம்ம இருந்த உலகத்துல எதையோ சாதிக்க முடியல, ஏன் நம்ம பொதுநலமாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொதுநலத்தோட நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பயணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தியாகத்தினால் இந்த சமுதாயம் கண்ட ஒரு மாற்றம் அப்படிங்கறத நம்ம என்னைக்கு உணர்வு பூர்வமாக உணர்றோமோ அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் நிகழும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு அம்மா வயதானவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய நிலத்தை கூட பொது சொத்தாக அறிவிச்சாங்க, அங்க பள்ளி கட்டுறதுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அந்த தியாகம் உலகத்தால எப்படி போற்றப்பட்டது? அதே போலதான் ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தியாகம் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்படுறது. அவங்களுடைய ஒரு நோக்கமே பரந்த மனப்பான்மையோட இந்த உலகம் அப்படிங்கிறது செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அருகிதான் வருது. பட் நாம தான் தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு எண்ணப்பாட்டோட நம்ம வாழ்க்கைய நடத்தினோம்னா அது சிறப்பாக ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத கொடுக்கும்.
0: கண்டிப்பா, அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். நன்றிமா. நன்றி சார்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீங்களை சந்திக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் பங்கு பெறலாம், சிறப்பிக்கலாம், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இனிமையான பாடல் கேட்டோம். இன்றைய தலைப்பு வந்து தியாகத்தின் மகத்துவம். இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்தார் காட்பாடி சந்திரசேகர், ரொம்ப அழகாக பேசினார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறார் கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இளமங்கலம் ஆர் முருகன்.
0: இளமங்கலம்ங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஆர் முருகன் சொல்லுங்க சார்.
1: ஈராமா முருகன் இளமங்கலம். மேடம், தேகன்றது பிறருக்கு விட்டு கொடுக்கறது நல்லது மேடம், அதான் தேகம். பிறருக்கு வந்து ஒரு அடிபட்டுதோ இல்ல என்னமோ அவங்கள கூட்டும் போய் மருத்துவமனையில நம்ம தகுந்த முறையில சிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் தேகம். அவங்களுக்கு ஏதோ ஒரு உறுப்பு கொஞ்சம் தவறிச்சா நம்மளுக்கு மாற்று உறுப்பு ஏன்னா கொடுக்கணும். அதே போல ரத்த தானம் இல்லைன்னா அவங்களுக்கு ரத்த தானம் கொடுக்கணும். ஏ குரூப்னா ஏ குரூப், பி குரூப்னா பி குரூப், அப்படி செக் பண்ணி கொடுக்கணும். அந்த டைம்ல வந்து எதுவும் மது அருந்த கூடாது மேடம்.
2: முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சொல்லுங்க சார்.
2: தியாக மனப்பான்மை இருக்கப்பதான் சுதந்திர காட்டு நான் சுவாசிட்டு இருக்கோம். அதாவது சுதந்திரம் இன்னைக்கு சும்மா ஏற்பட்ட கிடைக்காது. நம்மளுடைய முன்னோர் நம்மளுடைய தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் காந்தி நேரு இப்படி நம்ம தலைவர்களால வந்து அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருந்த தியாகத்தால நாம் இன்னைக்கு சுதந்திரம் காட்ட எவ்வளவு சுதந்திரமும் சுவாச்சிட்டு
0: இருக்கோம்.
2: இந்த இந்த நேரத்துல வந்து அவங்களை நம்ம போற்றுவோம், வணங்குவோம் மேடம்.
0: கண்டிப்பா வணங்கணும்.
2: அது ஒவ்வொருத்தரோட கடமை, நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமை மேடம்.
0: கண்டிப்பா தனது
2: உடந்து செயல்பட்டால் அது நலம்.
0: கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்க. ஓகே, நேர்கள்லாம் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தில் சுயநலத்தை விட்டு கொடுப்பது மற்றும் பற்றுகளை துறப்பது ஆகியவை ஒருவரின் அகந்தையை அழித்து மன அமைதியை தரும். தியாகம் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நீயர். ஹலோ,
3: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
3: ரெட்டிக்குப்பம் ஆர் முதுகிருஷ்ணன் சிஸ்டர்.
0: சார் சொல்லுங்க.
3: ரெட்டிக்குப்பம் ஆர் முதுகிருஷ்ணன்.
0: சசிகுமாரா?
3: என்ன கிடையாது சிஸ்டர், கோடிக்கணக்கான பேர் சுதந்திரத்தையாக போடுறாங்க சிஸ்டர். அந்த காந்தி தலைமையில் அதே பார்த்தீங்கன்னா இவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறைய பேர் போட போடுறாங்க. அவங்களுடைய

0: போராட்டத்தினாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு சிஸ்டர், இன்னைக்கும் தியாகங்கள் செய்யறாங்க, தியாகங்கள் இன்னைக்கும் செய்யலன்னா கண்டிப்பா ஓனம் இருக்காதுங்க. ஏன்னா எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பணம் பண உதவியோ பொருள் உதவியோ இப்ப இளமுறை முறைகள் சொன்ன மாதிரி உத்தரதானம் பண்றது அந்த மாதிரி சேவைகள் கண்டிப்பா செய்யணும் சார். இன்னும் ஒண்ணு ஒருத்தருக்கு அந்த அன்பு இருந்தாலும் எல்லாம் கிடைக்கும் சார். அன்பு இல்லாம இருந்தா மனப்பமே கண்டிப்பா வராது.
1: கண்டிப்பா எதையும் கொடுத்து அன்பு ஒன்று இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிடலாங்கிறீங்க. கண்டிப்பா நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீர். ஓகே, நிகழ்ச்சியில் எல்லாருமே தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொண்டு பங்கேற்று சிறப்பிக்கலாம் நிகழ்ச்சியை. ஹலோ, ஹலோ, வணக்கம். நேரம் 11:15 ஆகுது. யார் பேசுறது, எங்கேருந்து? வணக்கம்
2: சார்.
1: சையது சாரா? விழுப்புரங்களா?
2: ஆமா.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது இறைவனுடைய படைப்புல எத்தனையோ சோதனைகளை நம்ம இறைவன் கொடுத்திருக்கோம். அதுல ஒருவர் தான் ஆபிரகாம் என்கிற இப்ராஹிம். அவருடைய வரலாறு நீண்ட வரலாறு. அந்த நீண்ட வரலாறுல வந்து சுருக்கி சொல்றது கஷ்டம், இருந்தாலும் சொல்லமா. ஆபிரகாம் நதிக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவிக்கு வாரிசு, ஒரு மனைவிக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தை பாக்கியமா வந்து அந்த 90வது வயசுல அந்த முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 10 அந்த 10வது வயசுல வந்து மிகுந்த இறைபக்தி உள்ளவர் கேமரா. அவருடைய வரலாறு வந்து யூதர்களுக்கும் வருது, கிறிஸ்தவர்களும் வருது, எங்களுக்கும் வருது. அதனால்தான் நீண்ட வரலாறு. இந்த பலியிடும் போது 3 தடவை வந்து கனவு கட்ட தன்னுடைய மகன் வந்து பலியை கொடுக்கிறதுக்கு மாதிரி அவரு கனவு கட்டார். இது என்னடா சோதனை, சரி இறைவனுடைய வாக்காத்தை தான் இருக்கும் போது அவர் வந்து ஒரு மலையில கொண்டு போயிட்டு அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு, இறைவன் வந்து உங்களை பலி கேட்கிறாரு, கொடுக்கட்டுமா? அந்த குழந்தையும் தந்தையை பார்த்து தாராளமா கொடுக்காரு. அந்த கொடுக்கும் போதுதான் அந்த கத்தி அறுபடும், பொதுவாக கத்தி அறுபடாததால அந்த தூக்கி எண்ணிறாரு. என்னடா இறைவனுடைய வாக்கை நம்ம காப்பாத்தணும், அதை தூக்கி தான் அந்த பாறையும் உடைய போது மட்டும் கட்டிப்பட்டு. அப்ப இந்த பாறை உடையும் போது ஏன் உங்களுக்கு அறுபட மாட்டேங்குது? மறுபடியும் வெட்டம் புரியவங்கதான் இறைவனுடைய வாக்காளி நீ வாக்குறது. ஏன் இப்ராஹிமே, உன்னை சோதிப்பதற்காகத்தான் இதை நான் புதைய, எனக்கு பலியிடணும், எனக்கு கொடுக்கணும் ஆசை கிடையாது. பலி கேட்கவில்லை, உன்னுடைய அந்த சோதனை தான் பண்ணாங்க பக்திக்கு. அந்த அதன் மூலியமா அவர் முன் அவர் தான் சுமாயில். அந்த நீண்ட பரம்பரை வந்ததுதான் நதிகள் நாயகம். அவன் படி வாரிசுதான் நதிகள் நாயகம்.
1: தொடர்ந்து பேசலாம் சார், ஆனா உங்க தொடர்பு கிளியராகவே இல்லையே. நீங்க பேசணும், நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்கும், ஆனா உங்க தொலைத்தொடர்பு வந்து எங்களுக்கு கேக்குறது அவ்வளவு தெளிவா இல்லைங்களே.
2: இப்ப கேக்குதாமா?
1: பேசுங்க.
2: அதாவதுமா இந்த வரலாறு ஒவ்வொரு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிக மிக மிக ஒரு முக்கியமானது. ஏன்னா அவருடைய தியாக மனப்பான்மை தான் இறைவன் சோதிச்சார். தவிர அவர் வந்து மாமிச பலி கேட்கவில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய தமிழ் வரலாற்றிலும் உண்டு. எதுக்காகன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை கொடுக்குறான்னா அந்த சோதனை வந்து வெல்லணும். அந்த சோதனையை வென்றால்தான் மனிதன் வந்து அந்த பக்தி பரவசம் அடைய முடியும். அதே போல வந்து பல சோதனைகள் இடர்பாடுகள் வந்தாலும் சரி, இது இறைவன் கொடுத்த வழி, இது இதுலிருந்து நம்ம மீண்டு வரணும். எப்படி? அதுதான் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, இந்த இறை நம்பிக்கை தான் நம்ம வழி நடத்திடுமா. இன்றைக்கு இந்த வரலாறு பதியப்பட்டது எதுக்காகன்னா தியாகத்தின் சின்னம். இப்போ அவருடைய இப்ராஹிம் நதிக்கு வந்து 2 மனைவி சொன்ன, அந்த வரலாறு வந்து யார்

0: 뉴스 묻는 거지. 예수 나서니까 안 돼. 이래 두고 가서. 아, 뭐로 이래 두고 가서 이래요. 나는 뭐라고. 뭐로 말할까. 어르게 나이빌 것들가 어떤 나무랏 것들가 어떤 이노르 파통을 이루 것들가 난게 대단가 안 돼. 대단가 이래 소리거든. 이래 걸리 이래 요노르니 아무리 땅이 와는 거는 அந்த இறைவனுடைய வழிமுறையை நம்ம பின்பற்றோம்னா இன்னைக்கு வந்து இந்த தியாக திருநாள் நாங்க போட்டோம்னா இந்த கறியை வந்து ஒருத்தவங்க உண்மையோடு சாப்பிடறது கிடையாது. ஆடு எதுக்காக பலி கொடுக்கறோம்னா அக்கம் பக்கம் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா நம்மளே எல்லாத்தையும் சாப்பிடறது கிடையாதுமா. அது உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த வரலாறு வந்து படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நீங்க சந்திக்கலாமா? நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீர். ஹலோ. இன்று தியாகத்தின் மகத்துவம் இந்த தலைப்பில் தான் நேயர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நீர். ஹலோ. ஹலோ, வணக்கம். நேரம் 11:20:35 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீர். ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்வது யாரோ? கலையரசு.
2: என்ன சம்மதம் என்கிற கோப்பத்தோடு வாழ்ந்து வருகிறார் ஒரு வானொலி நேயர் நாம். முகமதிய மதமா இருந்தாலும், கிறிஸ்துவ மதமா இருந்தாலும், இந்து மதமா இருந்தாலும், அனைத்தையும் சமமா பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கு நம்ம கிட்டே இருக்கு.
1: கண்டிப்பா. எம்மதமும் சம்மதம்.
2: ஆமா, தியாகம், தியாக பூமி அப்படி சொல்லி ரெண்டு திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த தியாகம் சொல்ற நேரங்கள்ல தலைவனை விட்டு பிரிந்த இல்ல மறைத்த தங்களுடைய குழந்தைக்காகவே திருமதிகள் பெரும்பாலானோர் வாழ்வியை தியாகம் பண்ணிடுவாங்க. இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது இடம் இல்ல, எங்க குழந்தைகளுக்காகவே நான் வாழ்ந்து காட்டுறேன், அவளை நிறைய படிக்க வைக்கணும், அவளை வந்து மனசு ஆளாக்கணும், அவளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவளுக்கு நல்ல ஒரு பொருத்தமான மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்ன்ற நோக்கத்திலேயே மறு திருமணம் பண்ணிக்காம வாழக்கூடிய தோழிகள் இங்க நிறைய பேர் இருக்கு. அதே போல சுயநலம் அப்படிங்கிற தொலைச்சிட்டு பொது நலம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு வரக்கூடிய பொது நல அமைப்பாளர்கள், தொண்டு நிறுவனங்கள், இப்ப இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலான பேர் வந்து தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வருமானம், தங்களுடைய வேலை இதெல்லாம் கூட சில நேரங்களை இழந்து பொது நல சிந்தனையாடவே அந்த வாழ்வியலை தியாகம் பண்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே காலகட்டத்துல பெற்றோர்களோட நான் உடன் கூட கூட்டு குடும்பமா வாழ்வேன், மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற சுயநலம் விட்டு அதை விட்டு தொலைச்சு பெற்றவர்களுக்கான என்னுடைய கடமைகளை செய்வேன்னு சொல்லி அந்த தியாகத்தை கொடுக்கறாங்க பாரு வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு சில குடும்பங்களும் இங்க இருக்குது. அண்ணன் தம்பிகள் ஓர கட்டிகள் சொல்லி இங்க பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வர நேரங்கள்ல விட்டு கொடுத்துட்டு என்ன இது வாழ்க்கை என்னதுக்கு ஏசலும் மோசலும் சொல்லி அந்த வாழ்வு தியாகம் பண்றாங்க பாரு. சம நோக்கோடு அந்த பொறுமைகள் நகை அணிஞ்சுக்கிறாங்க பாரு.
1: விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லைங்கிறீங்க.
2: ஆமா, ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் புரிய சொல்ற நேரங்கள்ல அரசன் தன்னுடைய நாட்டையும் பாதுகாக்கணும், தன்னுடைய மக்களையும் பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல தான் அவன் போர் முன்னணி முனையில் அவன் இருப்பான்.
1: கண்டிப்பா.
2: இதை தாண்டி நம்ம இந்திய சுதந்திரம் சொல்ற நேரங்கள்ல சும்மா கிடைத்து விடவில்லை இந்தியா சுதந்திரம். இது அகிம்சையால பெறப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இங்க நிறைய பேர் குந்தடிப்பட்டு இருக்கிறோம், செட்டு எடுத்திருக்கிறோம், நிறைய பேர் கணவனை விட்டுலாம் நிறைய நேரங்கள்ல போய் போர் புரிஞ்சிருக்கிறாங்க. ஜான்சி ராணி மாதிரி நிறைய அரசுகள்லாம் போர் புரிஞ்சு அந்த சுதந்திரத்தை தியாகத்தை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க,
1: தனது ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறாங்க இந்த மண்ணுல.
2: ஆமா, திருப்பூர் குமரன் எடுத்துக்கிட்டா ரொம்ப இளமையான வயசுல காலமானாரு. அதே நேரத்தில் தேசத்துக்காகவே இந்த நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காகவே அயராது பாடுபட்டார். ஒரு வழக்கறிஞரா இருந்து கப்பலோட்டை தமிழ் சொல்ற வாவு சிதம்பரங்கிறவரு அவர் நினைச்சிருந்தாரு அந்த காலத்துல வழக்கறிஞர்களே குடும்பம் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து

0: நாட்டுக்கான சுதந்திரம், எனக்கான சுதந்திர வேள்வி, எனக்கான எனக்கான நிம்மதியான வாழ்க்கை, என்னுடைய என்னுடைய மக்களுக்கான நிம்மதி, இதை தேடி கொடுக்கணும். அத்தனை தியாகம் செய்துட்டு இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு வந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் பட்ட பாட்டில் தான் நம்ம இன்னைக்கு சுதந்திர காலத்தை சுதமா சுவாசிச்சிருக்கோம். ஒன்னே ஒன்று சொல்லி
1: முடிச்சுடுறேன்.
0: இந்திய ராணுவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் விடுமுறைக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவங்க புத்தியில மனைவி, பெற்றோர்கள், அண்ணன் தம்பி,

0: இந்த இந்திய ராணுவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் விடுமுறைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க புத்தியெல்லாம் மனைவி பெற்றோர்கள் அண்ணன் தம்பி அண்ணி தம்பி மனைவி உறவினர்கள் இத்தனை பேரையும் விட்டு அவரு வெளிநாட்டு இந்திய நாட்டுல போய் தேசிய எல்லையில போய் எவ்வளவு கடுமையான போர் முறையறாங்க, எவ்வளவு காவல் பணி செய்யறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு வாழ்க்கை தியாகம் பண்றாங்க பாருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: மனைவி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு மூணு மாசம் தான் குறைஞ்சபட்சம் விடுமுறை கொடுப்பாங்க. அதுக்குள்ள திடீர்னு ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை சொன்னா அழைப்பு கொடுக்குறாங்க, உடனடியா போக வேண்டிய சூழ்நிலை, அவங்க ராணுவ தளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டித்தான் நம்ம வானொலியில இந்த மாதிரி அஞ்சாலும் செய்திகள் கருத்துக்கள் இது மாதிரி விஷயம்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தியாகத்தினுடைய வேள்வியை வெளியே கொண்டு வர சொல்லுது. சுயநலம்ங்கிற வெட்டத்தை விட்டு பொது நலம் வட்டத்துக்கு வர பெரும்பாலான இளைஞர்கள் கிராமத்துல ஒரு சில பேர் வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கான வளர்ப்பு அது பல விஷயங்கள் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பு ஆசிரியர்கள் இதை ஒரு பாடமா நடத்தணும். இதெல்லாம் இப்ப இருக்கிற மாணவி மாணவர்களுக்கு தியாகம்னா என்ன, அந்த தியாகத்தை எப்படி பண்ணணும், சுயநலம்னா என்ன, பொது நலம்னா என்ன, இந்த பொதுநல சிந்தாந்த சிந்தனோட வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன பாராட்டு கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இருக்கிற வகுப்பறைகள்ல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி தியாக சீலர்கள் இன்னமும் நிறைய நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மாணவி மாணவராக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு இளைஞ இளைஞராக மாறுகிற போது இந்த சமுதாயத்துக்கான தேடல்கள் தேவைகள் வாசல் வந்து வந்து சேர்றதுக்கான தூரம் மிக அருகாமையில் இருக்கு. இது மாதிரி சொல்ல போனது மாதிரி தலைப்போட்டிய கருத்துக்கள் இன்னமும் நிறைய இருக்கடா, கொடுத்தது கொஞ்சம்தான் ஆழ்ந்து சிந்திச்சு கொடுக்கறதுக்கு நிறைய செய்திகளுக்கு மற்ற நேர்கள் என்ன கொடுப்பாம நான் காத்திருப்போம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ்வது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனிதநேய லட்சியத்தை தியாகத்தின் மகத்துவமாக நம்ம வந்து கருதணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாடு முன்னேறும், வீடும் முன்னேறும், மக்கள் எல்லோருமே வந்து சுமூகமாக இருப்பார்கள்.

இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் தியாகத்தின் மகத்துவம் இந்த தலைப்பில் தான் நேயர்கள்லாம் பங்கேற்று சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய இன்பங்களை விட்டு பிறருக்காக வாழ நினைக்கும் எல்லாமே வந்து தியாகம்தான். நம் நாட்டில் புத்தன், இயேசு, வள்ளலார் இன்னும் நிறைய மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த இந்த நாடு தனது சுகங்களை விட்டு பிறர் வாழ நினைத்து அதையே தன்னுடைய வாழ்க்கையின் நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் நிறைய பேசலாம் பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: பிள்ளையார்குப்பத்திலிருந்து
0: ஜோதி
1: முனிநாதன் பேசுறேங்கப்பா.
0: என்ன ஊர்மா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: பிள்ளையார்குப்பம் ஜோதி முனிநாதன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
1: இந்தியாவில் நம்ம வானொலியில பேசி 25-30 வருஷமாவே பேசிட்டு வரேனே பழைய நேர்கள்லாம் நாங்க.
0: சூப்பர்மா, சொல்லுங்கம்மா. தியாகத்தின் மகத்துவம் அதை பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது சொல்வார்கள், இட்ட கை மேல் ஒங்கி இருக்கணும். கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னுங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க பெரியவர்கள், ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காங்க. அது போல எல்லா உயிர்களும் நம்ம உயிர் போல பாதுகாக்க பார்த்தணும். என்னது, மனிதர்களுக்கு தான் நம்ம தியாக உணர்வு செய்யணும்ட்டு இல்லை, எல்லா உயிர்களுக்குமே தியாக உணர்வு நம்ம செய்யணும் கண்டிப்பாக. என்னக்கா, ஒரு உயிர் தீபாத்மா இப்போ வந்துட்டு எங்க வீடுங்களை நிறைய எருமைகள்லாம் போகுதுங்க, அதை சார சாரா போகுது. என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, இப்போ அதை ஒன்று நசுக்காதீங்க, அது வந்துட்டு சாரையா போகுதுனாக்கா எவ்வளோ உணவுக்கு போகுது, ஏன்னா ஒரு பிஸ்கெட்டை போட்டுருங்க அது தனியாக போயிட்டு சாப்பிட்டுரும் சொல்லிடுவேன். அந்த போல பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே இந்த காக்கைங்க எல்லாம் வந்துட்டு கத்துங்க, அதுக்கு தீவனம் கொஞ்சம் ஏதாவது பிஸ்கட்டோ இட்லியோ ஏதாவது போட்டா அது சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு போயிருங்க. அந்த போல நான் நிறைய அந்த போல தியாக உணர்வு செய்து இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா

0: என்னுடைய தியாகத்துல ஒரு நிறைய இருக்கு. அதுல ஒன்று, ஒரு பிள்ளை வந்துட்டு காலம் ஆகிற சமயமா ஆகி போச்சு. அவங்க அம்மா வந்துட்டு 12 மணிக்கு ஜிஹெச்சுக்கு இட்டுட்டு போகணும், ஒன்றுமே யாரும் இல்ல, அவங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போற வைத்தாங்க. அந்த நேரத்துல கையில காசு இல்லாம போச்சு. அதுக்கு பிறகு ஜோதியம்மா ஜோதியம்மா நாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தாக்கா பக்கத்து வீட்டம்மா. சரி என்னங்கம்மா என்னங்கம்மா வசியம்மா என்னம்மா என்ன சொன்னேன். அம்மா என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜோரம் தாங்கல, ஃபீவரா இருக்கு, துணி தூக்கி போடுது, கண்ணெல்லாம் சொல்றதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா என்ன வேணும்னு சொன்னேன். ஏதாவது உங்க கையில உள்ளது புரிஞ்ச சொன்னாங்க. என்னங்கம்மா
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது என்னுடைய கையில வந்துட்டு அப்ப வந்துட்டு 2000 இருந்தது, அது அப்படியே கொடுத்து டப்பால இருந்தது, வெள்ளிக்கிழமை அதுவும் டப்பால இருந்தது, எடுத்து கவுத்து கொடுத்து எடுத்துட்டு போனேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்துட்டு நல்ல பிள்ளையா இருக்காங்க, பிளஸ் படிச்சு அவங்களும் பாஸ் மார்க் எடுத்து முன்னாடி வந்திருக்காங்க. அது போல தியாக உணர்வு ஒவ்வொருவருக்கும் நம்ம இருக்கணுங்க. எல்லா உணர்வும் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்தது வந்துட்டு தியாக உணர்வு தான் முக்கியமா இருக்கணும். அந்த தியாகத்தை நம்ம நம்ம கருணை வடிவுல நம்ம கடவுள் நம்ம மனதில இருக்காங்க. நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடுறோமோ அந்த தெய்வம் நமக்கு குடிக்கொண்டு இருக்கு. அதனால தியாக உணர்வு எல்லோருக்கும் இருக்கணும். ஒன்று எல்லா அன்பு உலகங்களுக்கும் பகிர்ந்து நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நியர். ஹலோ ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க, இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: கலையரசு நல்லா பழைய சுருக்கமான செய்தி
1: சொல்லுங்க.
2: விழுப்புரத்துல முகம்பதிய ஏழ்மையான தோழர்கள் அந்த வீடுகள்ல வந்து வாசல நின்று அவங்களை கூப்பிடுகிற போது அவங்க 5, 10, 100, 50 அப்படி கொடுக்குற அந்த தியாக சீலர்கள நான் பார்க்கிறேன். அதே போல இதே மாதிரி கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி ரமலான் பொங்கல் பண்டிகைகள் வர நேரங்கள்ல வாழ்த்து சொல்லிக்கிறது, இவங்க வீட்டுல அவங்க வீட்டு கொடுக்குது, அவங்க வீட்டுல இவங்க வீட்டுல கொடுக்கறது, அந்த பசிர் இதை தாண்டி இந்த 2026 தொடக்கத்துல ஒரு முகமதிய சகோதரர் கடலூர் நகரத்தை சேர்ந்த ஒரு முகமதிய சகோதரர் வந்து கடலூர் சந்தாக்கத்துக்கு முழு அரிசி 100 மூட்டையும் காய்கறிகளும் மளிகை சாமான்களும் பண்டில ஏற்றி போய் நேரா கொஞ்சம் வடலூர்ல கொடுத்திருக்கிற அதுக்கான செய்தியும் புகைப்படங்களும் நான் படிச்சு பாக்குற போது ஒரு மூட்டை அரிசிங்கிறது 1600 போது 100 மூட்டை எந்த வெலை? இதுக்கான மளிகை சாமான்களுக்காக எத்தனை 1000 ஆயிருக்கும்? இந்த மாதிரி கொடுக்கிற மனசுகள் எவ்வளவு இருக்கு? அது நினைக்கிற போது மனித நேயம் மறித்து விடவில்லை, மறித்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறமா
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி சார். தியாகத்தின் முதல் வடிவமே தாயை தான் சொல்லுவோம். தாய்மை தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளின் சிரிப்பிலையும் வளர்ச்சியிலையும் தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கும் தாயின் தியாகத்திற்கு ஈடு இணை கிடையாது. அதே மாதிரி குடும்பத்திற்காகவும் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காக தன் உழைப்பை கொட்டும் தந்தையின் தியாகமும் அந்த வீட்டின் பெண்களின் தியாகமும் அளப்பரியது. நாட்டுப்பற்று மற்றும் தியாகம் நாட்டின் விடுதலைக்காகவும் எல்லை பாதுகாப்பிற்காகவும் தங்கள் இன்னுயிரையும் இந்த தியாகிகளை உலகம் என்றும் போற்றும். பகத்சிங், காந்தி போன்ற எண்ணற்ற தலைவர்களின் தியாகமே நம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூகத்தில் பசியால் வாடுவோருக்கு உணவளிப்பது, பிறருக்கு உதவும் மனப்பான்மை மற்றும் இயற்கை இடர்பாடுகளின் போது பெரும் இடர்பாடுகள், சுனாமி இது மாதிரி போன்ற இடர்பாடுகள் வரும்போது பிறரை காக்க முன் வருவது போன்றவையும் தியாகத்தின் வெளிப்பாடு தான். தன் சுயநலத்தை அடக்கி பொது நலனுக்காக உழைப்பவர்களே சமுதாயத்தை உயர்த்துகின்றனர். ஒரு சிறந்த லட்சியத்தை அடையவோ நற்பண்புகளை வளர்க்கவோ தியாகம் அவசியம். சிறு சிறு இன்பங்களையும் நேரத்தையும் தியாகம் செய்பவர்களே வாழ்வில் மாபெரும் வெற்றிகளை அடைய முடியும். பிறருக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்ற தத்துவத்தை உணர்த்துவது தியாகம். தியாகத்தின் மகத்துவத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், அழகாக பேசலாம். ஆனால் நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறும் தருவாய்க்கு வந்துட்டோம். தியாகம் என்ற விதை தூவப்படும் இடத்தில்தான் அன்பு, அமைதி மற்றும் மனித நேயம் ஆகிய

மரங்கள் தழைத்து வளரும். தியாக மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனிடமும் வளரும்போது உலகம் மிகச்சிறந்த அமைதியான இடமாக மாறும். தியாகத்தின் மகத்துவம் என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம்.

பாடல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: மக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணியார் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி.

கோயில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. நானூறு வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி, நானூறு வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக, புலவர்களாக, கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோயில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோயில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

பாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா என்னன்னு கேட்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் ரேடியேஷன் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமான வந்து நான் விவசாயம் பார்க்கறது வந்து டைம் பார்த்து நியூஸ் கேட்கு. மணிக்கு ஏழை மக்கள் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியேஷன் 90 ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கட்டிட்டு. ரேடியேஷன் வந்து வேலைஞ்சிட்டு கட்டிட்டே இருக்கிறான். இப்ப டிவினா டிவினா சேர்ல இருந்து உடஞ்சிட்டு இருக்கிறான். எப்பவும் இல்லை பாக்கிட்ட போட்டுட்டு நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில டெய்லர் வேறேன். டெய்லர் கடையில நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனதான் ரேடியோ படம் மற்ற ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சு தரும் வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கும் உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே. நான் வந்தாச்சு ரேடியோ வளர்ச்சினா ஏழு மொத்தம் வந்தாச்சுன்னு சொல்லுவான். இருக்கும் சில முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோன்னா இப்போ எல்லாரும் செல்போன்லேயே வந்தாச்சு. எந்த காட்டுலன்னா தட்டியதுன்னா கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையிலையும் நெய்யுது. எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டு கேட்டுட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி

ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான் நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்கு சார். எங்க ஊர்ல இது நான் சொல்ல எங்க ஊர்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அடிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்கான். அதுல இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கே இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயது இருக்கும்போது 1968 எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமும் அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உணர்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவருடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், வட்டார செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண் வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 12:05.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நம்மள வர சொல்லிட்டு ராம எங்க போயிட்டாரு? வீட்டு வாசல்ல காரையும் காணோம், எங்கதான் போயிருப்பாரு தெரியல இவரு.

0: ஓப்பா சங்கர், சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டவள இருக்கே.
1: ஏ ராமன், என்ன நேரத்துக்கு வர சொல்லிட்டு எங்கப்பா போன? மணி வேற ஆகுதுல்ல.
0: கார்ல ஒரு சின்ன வேலைப்பா.
1: ஓஹோ,
0: நாம வேற இன்னைக்கு வீராண ஏரிக்கு சுற்றுலா போகலாம்னு முடிவு செஞ்சிருந்தோம்.
1: ஆமா,
0: அதனால காரை ரெடி பண்ணிட்டு வரலான்னு மெக்கானிக் ஷாப்புக்கு போயிருந்தேன்.
1: சரி சரி,
0: இப்ப கார் ரெடி, நாம எப்ப கிளம்பலாம்?
1: உடனே கிளம்பலாம் ராமன். நான் ரெடியா எல்லாத்தையும், அதாவது ஏரியில குளிக்கிற ட்ரெஸ் உட்பட கொண்டு வந்துட்டான்.
0: ஓஹோ, இதோ நானும் ரெடிப்பா. கார்ல உட்காருப்பா, போலாமா?
1: ஆ, போகலாம் ராமன். ராமன், எஃப்எம் ரெயின்போவை ஆன் பண்ணுப்பா, நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க, அப்படியே கேட்டுகிட்டே போவோம்.
0: ஆ, ஓகே சங்கர்.
2: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து

0: கிராமத்து வாழ்க்கைன்னா அது ஒரு தனி சுகம்தான். நம்ம முன்னோர்களோட நீர் மேலாண்மை ஏ அப்பா ஆச்சரியமானது இல்ல
1: சங்கர். இருப்பா, எப்பமா நிறுத்துறேன். இப்ப சொல்லு, ஏதோ முன்னோரு நீர் மேலாண்மை என்ன சொல்லிட்டு இருந்திய?
0: அதுவா, நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களின் நீர் மேலாண்மை பணிகளை நினைச்சு ஆச்சரியப்பட்டு சொன்னேன்பா. அதிலும் குறிப்பா காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டிய கரிகாலன் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. சரிராமன், வீராணம் ஏரிய நிர்மாணித்தது யாரு?
1: இது பொது ஆண்டுக்கு பின், அதாவது கிபி 907 முதல் 953 வரை பிற்கால சோழர்கள் வெட்டிய ஏரி.
0: ஓஹோ,
1: ராஜாதித்ய சோழனால் நிறைவு செய்யப்பட்ட இந்த ஏரி அவரது தந்தையாகிய பராந்தக சோழனின் இயற்பெயரான வீரநாராயணன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது.
0: ஓஹோ,
1: காலப்போக்கில் இந்த பெயர் வீராண ஏரி அப்படின்னு அழைக்கப்படுதுப்பா.
0: ஆமா, இந்த வீராண ஏரிக்கு நீர் வரத்து எங்கிருந்து வருது?
1: அரசர்கள் காலத்துல இந்த வீராண ஏரியோடைய மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, அதுல இருந்துலாம் வந்திருக்கு. சில ஏரிகள்ல இருந்து கூட வந்திருக்குது. அப்புறம் மழை கால்வாய்கள், ஓடைகள் வழியாகவும் நீர்வரத்து இருந்தது. பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில தான் கொள்ளிட ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது.
0: ஏன் ராமன், கொள்ளிட ஆறு ஒரு வடிகால், அதாவது பள்ளமான பகுதி. அதிலிருந்து மேட்டு பகுதியான வீராணம் பகுதிக்கு எப்படி நீரை ஏற்ற முடியும்?
1: சங்கர், பேசிக்கிட்டே வந்ததுல சிதம்பரமே வந்துட்டோம்.
0: ஆமா,
1: அதோ வண்டி கேட்டு பஸ் ஸ்டாப்ல பத்மா நிக்கிறாங்கப்பா.
0: எங்க? அதோ நிக்கிறாங்க. ஆமா ராமன், வண்டிய ஓரமா நிப்பாட்டுப்பா. பத்மா, பத்மா, பத்மா, பாரு அங்கங்கே பாத்துக்கிறாங்க பாரு. இங்க இங்க இங்கம்மா, இங்க பாருங்கம்மா, வெள்ளை நிற கார் பாரு. நாங்கதான்.
2: யாரு? ஓ, நீங்க தானா? ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க?
1: நாங்க ரெண்டு பேரும் வீராண ஏரிக்கு சுற்றுலா போறோம். நீங்க எங்கம்மா?
2: நான் சிதம்பரம் கொள்ளிடம் வடிநில உபகோட்டை செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு போறேன். அதான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன்.
0: பத்மா, வாங்க எங்க கூட கார்ல போய் அங்க விட்டுட்டு நாங்க போறோம்.
2: ஓகே சங்கர், நானும் வரேன்.
1: எங்க பத்மா, கொள்ளிடம் ஆற்று நீர் வீராண ஏரி வழியா தானே இந்த பக்கம் வருது?
2: அதுவும் ஒரு வழி. மற்றபடி பல்வேறு முறைகள் மூலமா இந்த பகுதிகளில் நீர் மேலாண்மை செய்யப்படுது. இங்கதான், இங்கதான் நான் இறங்கிக்கிறேன். அதோ ரெண்டு பேர் இருக்கிறாங்களே.
1: ஆமா, அங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
2: அவங்க கிட்ட இந்த பகுதியோட நீர் மேலாண்மை முறைகள், அதுவும் மத்திய மாநில

0: அரசுகளுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டீங்கன்னா நல்ல விளக்கமா அவங்க சொல்லுவாங்க.
1: ஆ சரிங்க பத்மா, நாங்களும் உங்க கூட வரோம். அதோ அந்த ரூம்ல உட்காந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க அவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருங்க.
0: சரி, நீங்க இந்த ரூம்ல இருங்க.
1: சரிங்க பத்மா.
0: சார், ரெண்டு பேரும் இங்க வாங்கலாம். இவர் பேரு சிவசரவணன். சேத்தியா தோப்பு முதல்ல இவர்கிட்ட பேசுங்க.
2: ஓகே ஓகே சார், உட்காருங்க சார்.
3: ஐயா வணக்கங்க.
2: வணக்கம்.
3: இப்போ உங்கள் ஏரியாவை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ ஏரியா உங்கள் கவரேஜுக்குள்ளார வருது, எத்தனை ஏரிகள் வருது, வாய்க்கால் எத்தனை, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லுங்களேன்.
2: சேத்தியா அணைக்கட்டுக்கு உட்பட்டு சிறு ஏரிகள் தான் இருக்குது, பெரிய ஏரிகள்லாம் இல்லை. அதே போல் பாசன வாய்க்கால்கள் மூலமாக சேத்தியா தோப்பு அணைக்கட்டிலேருந்து எடுத்து எங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பரங்கிப்பேட்டை வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே போல் ஒவ்வொரு வாய்க்காலையும் வீராணத்துலேருந்து தண்ணி எடுத்து அதன் மூலயமா தான் எங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து எங்களுக்கு அதுக்கு முந்தைய இரு போகம் கிடச்ச தண்ணி இப்போ ஒரு போகம் தான் கிடைக்குது. எங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குது.
3: இப்போ உங்களுக்கான தண்ணி கொள்ளிடம் அணைக்கட்டிலேருந்து தண்ணியை தேக்கி அதை ஏற்றி வீராணம் ஏரிக்கு வர்றது மட்டுமா, இல்லை வீராணம் ஏரிக்கே வந்து நீர்வரத்து நிறையெல்லாம் இருக்கு இல்லையா?
2: வீராணம் ஏரிக்கு வந்து பாளையங்கோட்டை ஏரிங்கிறது 400 ஏக்கருங்க. அதை சுற்றி உள்ள நிறைய பெரிய ஏரிகள் இருக்குது. அதனோட நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யும் போது வீராணம் ஏரிக்கு தண்ணி பிடிக்கும். ஆனால் அதிலிருந்து வரத்து வாய்க்கால்கள்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம வீராணம் ஏரிக்கு எப்பொழுதும் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
3: வீராணம் ஏரியுடைய மேற்கு பகுதியில் 14-15 வாய்க்கால்கள் வந்து நீர்வரத்துக்காக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ எப்படி?
2: வரத்து வாய்க்கால்கள்லாம் இப்போ இல்லைங்க. அந்த ஏரியிலேருந்து பொன்னேரி, பாளையங்கோட்டை ஏரி, அத்தனை சீமுஷ்ணன் ஏரி, அதே போல் அந்த பகுதியில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏரிகள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் ஏரிக்கு நம்ம கல்லணையிலேருந்து வர தண்ணி மட்டும்தான் வருதுங்க. எங்களுடைய சேத்தத்துப்பு அணைக்கட்டுக்கு பாசனம் வந்து அங்கேருந்து வாலாஜி ஏரிக்கு தண்ணி போய், வாலாஜி ஏரியிலேருந்து பெருமாள் ஏரிக்கு போய், அதுலேருந்து கடலுக்கு போகிறது. அந்த பகுதி ஃபுல்லாக பாசன பகுதியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு கிராம நீர் பயன்படுத்துவோர் சங்கத்தில் அரசு மூலியமாக தேர்தல் நடத்துவாங்க. அதில் இயக்குநர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாய்க்கால்களுக்கும் ஒரு பகிர்மான குழு தலைவர்னு ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. பகிர்மான குழு தலைவர்கள்லாம் சேர்ந்து திட்டக்குழு தலைமையாளருங்கிற ஒரு பதவி இருக்கும். அந்த தலைமையாளர் பதவியில் நான் இருக்கேன். 2001 அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டது மத்திய அரசு மூலியமாக உலக வங்கியிலிருந்து நிதி பெறுவதற்காக. இப்போ அதே போல் 2005 தேர்தல் நடந்தது.
3: பணிகள் எல்லாம் நம்ம பகுதிகளில், அது குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சேத்தியா தோப்பு அணைக்கட்டு அது உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் எப்படி இருக்குது, ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா அரசாங்கத்திட்ட?
2: இல்லை, விவசாயிகளுக்கு கோரிக்கைங்கும் போது எங்களுக்கு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரி கொடுத்தா அதே பெரிய விஷயம்தாங்க.
3: சார், இப்படி கிட்ட வாங்க சார்.
1: சார் வணக்கம் சார்.
3: ஐயா வணக்கங்க.
4: ஐயா வணக்கம்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
4: நான் பி ரவீந்திரன், காவிரி பாசன பகுதியினுடைய கடைமடை பாசன விவசாயி. விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளெல்லாம் அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அதன் வாயிலாக நிவாரணம் தேவை என்றால் நிவாரணம், இடுபொருட்கள் தேவைக்கான இடுபொருள் தேவை, நீர்ப்பாசன தேவை போன்ற விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக செயல்படுகிற பிரதிநிதியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
3: இப்போ உங்களது சாதனைகள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
4: நிறைய அரசாங்கத்திடம் பல்வேறு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் விளைநிலங்களுக்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், பயிர் காப்பீட்டு திட்ட இழப்பீட்டு தொகை, நிவாரணத் தொகை போன்றவற்றையும் பெறுவதற்கு நான் பணியாற்றியிருக்கிறேன். எந்தெந்த நேரங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அரசிற்கு எடுத்து கூறி அந்த தேவைகளையும் கேட்டு பெறுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். மாவட்டத்தில் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்படுகிற போது கூட அதிலிருந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றுவதற்கான பலகட்ட முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன்.
3: பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் கடலூர் மாவட்டத்தில் எப்படி வந்து இது செயல்படுத்தப்படுது? இப்போ ஏரி பாசனமாக இருக்கட்டும், இல்லை வாய்க்கால் பாசனமாக இருக்கட்டும், இல்லை ஆற்று பாசனமாக இருக்கட்டும், நீர் மேலாண்மை எப்படி பண்ணப்படுது? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா லஸ்கர் இருப்பார், வாய்க்காலில் தண்ணி திறக்கணும்னா அவர் தான் திறப்பார். அதே மாதிரி முறை வச்சு தண்ணி விடுவாங்க, இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எல்லாரும் அவரை நம்பி தான் இருப்பாங்க கிராமங்களில். இப்போ இன்றைக்கி பல்வேறு கிராமங்களில் லஸ்கரே இல்லாமையே இருக்காங்க. இப்போ உங்கள் அனுபவத்தில் முன்ன எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, என்ன செய்யணும்?
4: இந்த உலகத்திற்கு நீர் மேலாண்மையை எடுத்துக்காட்டாக செயல்படுத்தி காட்டிய பெருமை தமிழகத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகிற போது கடலூர் மாவட்டம் முற்றிலும் வித்தியாசமான மாவட்டம். நீர்ப்பாசன வடிவமைப்பிலே முற்றிலும் வித்தியாசமான மாவட்டம். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு கல்லணைக்கு வருகை தந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கல்லணைக்கு எவ்வளவு வந்து சேர்கிறதோ அந்த அளவீட்டில் 10% மட்டுமே அணக்கரைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கீழணையில் என்று சொல்லப்படுகிற அணக்கரையில் இருக்கக்கூடிய அணையின் ஒழுங்கியத்தின் வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 27,000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்திற்கு

0: 152,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் 5 ஒன்றியங்கள் மட்டுமே காவிரி பாசன ஒன்றியங்களாக இருக்கிறது. மற்ற அனைத்து ஒன்றியங்களும் காவிரி பாசனம் அல்லாத ஒன்றியங்களாக இருக்கிறது. இங்கு ஏரி பாசனம் இருக்கிறது, ஆற்று பாசனம் இருக்கிறது, மானாவாரி பாசனமும் இருக்கிறது, பூமி கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிற ஆழ்குழாய் பாசனமும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பாசனங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, 350 ஏக்கர் 450 ஏக்கர் ஒரு ஆயக்கட்டு பகுதியும் எடுத்துக்கிட்டா, அந்த ஆயக்கட்டு பகுதியில் முதன் முதலாக தண்ணீரை கடைமடைக்கு கொடுக்க வேண்டும். கடைமடையிலே தண்ணீரை தேக்கி அந்த பகுதிக்கு உட்பட்ட விளைநிலங்கள் பாசன பிறகு இடைமடை, நடுமடை, மேல்மடை என்கிற அளவில் பாசனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்போதான் தேவையான தண்ணீரை எடுப்பதற்கும் தேவையில்லாமல் வீணாக்குவதை தடுப்பதற்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய எளிமையான நடைமுறை இருக்கும். ஆனால் தற்போது அந்த முறை நடைமுறை அல்ல. யார் தண்ணீரை திறந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கிறது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மேலாண்மை குறித்து விவசாயிகளுக்கு கருத்தரங்கன் வாயிலாகவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறது. மீண்டும் தண்ணீரை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் செயற்கை முறையில் பூமிக்கடியிலே தண்ணீரை சேமிக்க வேண்டிய திட்டம் அவசியம். அதை போர்க்கால அடிப்படையில் அவசரம் கதி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
1: என்ன சங்கர், கேள்வியெல்லாம் கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் செயற்பொறியாளரை பார்க்க போனேன், அவர் இன்னும் வரலையாம்.
2: சரிங்க பத்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம்.
1: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வீராணம் ஏரியோட தென்கிழக்கு பகுதியில், அதாவது லால்பேட்டையில் நீர்வளத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் இருப்பார், அவரையும் பார்த்து பேசிட்டு போங்க.
2: சரிங்க பத்மா.

0: அருமையா பேசினாரு ரவிச்சந்திரன். அவரு பேசினதை கேட்ட பிறகு இந்த கடலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் நீர் மேலாண்மை முறையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ராமன், பள்ளமான கொள்ளிடம் ஆற்றுலேருந்து வீரணு ஏரிக்கு எப்படி தண்ணீர் வருது? ஏற்கனவே கேட்டேனே.
1: அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுப்பா.
0: சொல்லுப்பா, வீராணம் போகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரேன்.
1: காவேரி ஆறு திருச்சி முக்கொம்புல காவிரி கொள்ளிடம் என ரெண்டா பிரியுது.
0: அதான் எனக்கு தெரியுமே.
1: கொள்ளிடம் ஆற்றுப்பகுதி தாழ்வாக இருப்பதால அங்கு நீர் அதிகமாக பாய்ந்து காவிரியில் நீர்வரத்து குறைவதால தஞ்சை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு துயரடைஞ்சாங்க. அன்றைய ஆங்கிலேய அரசு இதற்கு தீர்வு காண ஆர்தர் காட்டனிடம் பொறுப்பை வழங்கியது. அவர்தான் 1834 1836 ஆண்டுக்குள்ளாக கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மேலணையை கட்டினார்.
0: ஓஹோ,
1: இதனால நீர் என்னாச்சுன்னா காவிரி ஆற்றில் திருப்பி விடப்பட்டு விவசாயம் செழித்தது. பிறகு 4 வருடம் கழித்து தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் அணக்கரை கிராமத்தில் கீழணையை கட்டினார்.
0: ஓஹோ,
1: இதன் மூலம் தண்ணீர் தேக்கப்பட்டு குறிப்பிட்ட உயரம் வந்தவுடன் வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு நீர் கொண்டு வரப்பட்டது. இந்த வடவாறு ஒரு வெட்டப்பட்ட கால்வாய்.
0: நீரை துல்லியமான முறையில் வீணாக கடலில் கலக்கப்படாம மக்களின் பயன்பாட்டிற்கு திருப்பி விட்டது போற்றுதலுக்குரியதே. சரி ராமன், பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தின் நோக்கம் பற்றி சொல்லலாம்.
1: அனைத்து வேளாண் நிலங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீர்ப்பாசனம் கிடைக்கும் வகையில் செயல்பாடுகளை உறுதி செய்வது, இது முதோ குறிக்கோள்.
0: சரி,
1: ரெண்டாவதா வேளாண் பயிர்கள் மூலம் வருவாயை பெருக்குதல். அதிலும் குறிப்பா ஒரு சொட்டு நீரில் நிறைய தானியம்.
0: ஆமா, இந்த திட்டத்தில் உள்ள பகுதிகள் என்னென்ன?
1: நீர் ஆதாரங்கள் உள்ள இடங்களை பழுதுபார்த்தல், உருவாக்குதல், அப்புறம் புதுப்பித்தல்.
0: ஓஹோ,
1: இது போக நீர் ஆதாரத்தை திறமையுடன் செயல்படுத்த தேவையான கருவிகளை வழங்குதல்.
0: பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தில் செயல்படுத்தப்படும் உத்திகள் எது எது?
1: 75:25 அப்படிங்கிற அளவில் மாநிலங்களுக்கு நிதி அளித்தல். அதாவது பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தில் 75% மத்திய அரசு வழங்குது.
0: ஓஹோ.

0: பாக்கி உள்ள பணம் 25% மாநில அரசு வழங்க வேண்டும். சங்கர், பேசிக்கிட்டே வந்ததுல வீரானமே வந்துட்டோம்.
1: ஆமா ஆமா ராமன், லால்பேட்டை நீர்வளத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் சி சிவராஜ் அவர்களை சந்திச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஏரியை சுத்தி பார்ப்போம்.
0: ஓகே சங்கர்.
1: ராமன், பத்மா சொன்ன மாதிரி லால்பேட்டை அலுவலகத்துக்கு வந்துட்டோம். சரி, அந்த அதிகாரியையும் பார்ப்போம். ராமன், வா உள்ளே போகலாம்.
0: அதோ உதவி பொறியாளர் அலுவலகம், உள்ளே போய் அவர்கிட்ட நாம் பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து வீராணம் ஏரியோடைய தென்கிழக்கு பகுதி. இங்கே தான் உங்கள் அலுவலகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீராணம் ஏரி, அதை பற்றின செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: வீராணம் ஏரி வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து பரந்தக சோழன் அந்த பிரியில் வெட்டப்பட்டது. ஏரியோட முழு கொள்ளளவு வந்து 1465 MCFT. ஏரியோட மெயின் கரையை வந்து 16 கிலோமீட்டர். எதிர்வார்கரை இருக்குது, அது வந்து 30.65 கிலோமீட்டர். பாசன பரப்பு வந்து 44,856 ஏக்கர் வந்து பாசன பரப்பு இருக்குது. எதிர்கரையிலையும் ஒரு 6 மதகுகள் வந்து பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க.
0: எதிர்னா மேற்கவா?
2: ஆ ஆமாம்.
0: கிழக்கு பக்கத்தில் வந்து எத்தனை மதகுகள் இருக்குது?
2: இங்கே வந்து 28 மதகுகள் மொத்தம் இருக்குது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு இருக்குது, அதுக்கும் வந்து இங்கேருந்து நம்ம வந்து பாசனத்துக்காக தண்ணி கொடுத்து அதில் அங்கே வீராணம் நார்த் சப்ளை சொல்யூஷன் இருக்கும், அதில் மூலயமா வந்து சேதுத்தோப்பு அணைக்கட்டு ஃபில் பண்ணி அது மூலயமா பாசன பரப்பு இருக்குது. ஒரு 40,000 ஏக்கர் இருக்குது.
0: அது எந்த ஆறு? அங்கே
2: வெள்ளாறு வந்து குறுக்க வந்து சேதுத்தோப்பு அணைக்கட்டு இருக்கும். அந்த சேதுத்தோப்பு அணைக்கட்டுக்கு வந்து வெள்ள காலங்களில் தண்ணி வரும். நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சிஸ்டம் வடவாறு, மற்றபடி மேட்டூர் தண்ணி தான். மேட்டூர் முக்கொம்பு கல்லணை வந்து கீழணையிலேருந்து வடவாறு வழியாக 22 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து வீராணம் நுழைவு மதகுன்னு இருக்குது. அந்த நுழைவு மதகு வழியாக உள்ளே வந்து நமக்கு ஒரு 2,100 கண்ணாடி பக்கமா வடவாறுல தண்ணி வரும். 44,856 வந்து நம்மளுக்கு நேரடி பாசனம், இன்டைரக்ட் பாசனம்னு சொல்கிறப்ப சேத்துத்தோப்பு அணைக்கட்டு கொடுத்து, சேத்துத்தோப்பு அணைக்கட்டுலேருந்து அது மூலயமா நிறைய சேனல்ஸ் இருக்குது கொடுத்து, அந்தாண்ட ரெண்டு செயின் ஆஃப் டேங்க்ஸ் மாரி இது. அடுத்து வாலாஜா ஏரி இருக்கும் வடலூர் பக்கத்தில், அது அப்புறம் கீழே குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் பெருமாள் ஏரி, இது ரெண்டு இது ஃபில் பண்ணி
0: கடலூர் வரைக்கும் போகுது.
2: பெருமாள் ஏரி வரைக்கும் நம்ம இங்கேருந்து தண்ணி கொடுத்து எக்ஸஸ் வாட்டர் வந்துடுறப்ப போன வருஷம்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கப்ப எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு பாசனம் அப்படி தான் கொடுப்போம். வெள்ள காலங்களில் வரப்போ மட்டும் பின்னாடி வந்து இருக்கு, எதிர்கரையில் வந்து 6 இருக்கு, அது மூலயமா வந்து மெயினாக வரும்.
0: 6 என்ன இருக்கு?
2: செங்காலோடைய 1, 2, 3, பாப்பாக்குடின்னு சொல்லுவோம், அப்புறம் ஆண்டிப்பாளையம், அந்த மாதிரி இருக்கு.
0: அந்த 6 வந்து வடிகால் வாய்க்கால்.
2: வடிகால் வாய்க்கால் வரும், அது மூலயமா இங்கே வந்து தண்ணி வந்து நமக்கு மெயினாக வரும். கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் அந்த சோழகங்கம் ஏரி இருக்குங்களா, அது ரொம்பச்சுன்னா அதோட சர்ப்ளஸ் வந்து கருவாட்டு ஓடைன்னு சொல்லுவோம். அந்த கருவாட்டு ஓடை வந்து வடவாரில் வந்து ஜாயின் ஆகி அந்த வடவாரிலேருந்து நமக்கு வந்து தண்ணி உள்ளே வரும். வெள்ள காலங்களில் மட்டும், வெள்ள காலங்களில் நம்மளுக்கு வந்து கழுங்கு இருக்குது, 3 கழுங்கு இருக்குது மொத்தம் 14 வென்ட்டு, 17,850 கனஅடி வரைக்கும் நம்ம வந்து இங்கே வந்து வெள்ள நீர் வந்து வெளியேற்றலாம். சேத்துத்தோப்பு அணைக்கட்டுக்கு 2,000 வரைக்கும் அந்த சைடில் வந்து வெளியேற்றலாம்.
0: இந்த தண்ணி வந்து கிழக்கு பக்கத்தில் வாய்க்கால் வழியாக போகும்போது அந்த ராஜா வாய்க்கால் மேலே வந்து வாய்க்காலும் கீழே ஆறு ஓடுறதெல்லாம் ஒரு பகுதி பார்த்தோம். அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். அது வெள்ளக்காரன் காலத்திலே கட்டினதாக சொல்கிறேன்.
2: இப்போ நாங்கள் ரீசெண்டாகவும் இங்கேயே மேலேயே நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வடிகால் போகும், மேலே வந்து நாங்கள் வந்து பாசனத்துக்காக அக்விடெக்ட்னு சொல்லுவோம், தொட்டிப்பாலமே தான். அங்கே வந்து நீங்கள் வந்து பெருசாக பார்த்துருப்பீங்க, இதில் சும்மா மைனராக என்டையருமே நிறைய இடத்துல இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே வடவார் கீழே வந்து ட்ரெயின் போகும், மேலே வடவார் வரும், தண்ணி எல்லாமே ரெகுலரா போயிட்டே தான் இருக்கும்.
0: நேரடி பாசனம் அப்படின்னு 44,000 ஏக்கருக்கு மேல சொல்றீங்க, ஆனால் வெள்ள காலங்களில் வந்து சிதம்பரம் பகுதியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான அந்த வடிகால் வசதி,
2: அதுக்கான வடிகால் வசதி செஞ்சுட்டு தான் இருக்கும். 2 வருஷ காலங்களில் சில இதெல்லாம் ஒர்க் வந்து இப்போ காவிரி டெல்டாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்தமாரி பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வெள்ள காலங்களில் வந்து பாதிப்படையாமல் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம சேனல் வந்து எர்த்தன் சேனலாக இருக்கிறதால லாஸ் வந்து ஹெவியாக இருக்குது. வாட்டர் லாஸ், தண்ணியை கொடுத்தோன்னா ஒழுங்காக போய் சேரதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து இப்போ வந்து எல்லா சேனலையும் வந்து கான்கிரீட்டால் லைனிங் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாஸ் மினிமம் லாஸ் ஆகும். ஆனால் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிற மாரி தான், அந்த இதில் வந்து போரஸ் கம்பெனி மாரி தான் அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். தண்ணி வந்து இருக்கிற பற்றாக்குறையில் வந்து அந்த லைனிங் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம லாஸை குறைச்சி கொஞ்சம் மெயின் சேனல்லாம் இருக்காது, அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கான திட்டம் வந்து அறிக்கை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: ஏன்னா மத்திய அரசு வந்து ஒவ்வொரு சொட்டு நீரிலையும் தானிய உற்பத்தி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, லாஸ் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பக்கத்தில் ஆதனூரில் வந்து கதவணை கட்டுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதனால என்ன பலன் எதிர்காலத்தில் இருக்கும்?
2: கொள்ளிடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிரைனேஜ் கேரியர் தான்
0: மெயின், வந்து காவேரி தான்.
2: காவேரி தான் இது நமக்கு பாசனம், இங்கே மட்டும்தான்
0: கடலூர் மாவட்டம் தான் அதிக
2: பாசன வசதி. அங்காண்ட வந்து கம்மி தான், கும்கிமணியாறு, சவுத்ராஜன், அதெல்லாம் கம்மி தான் பாசனம் பர

0: போய் நமக்கு தான் அதிகம். வேற எங்கேயுமே இதுக்கு மேலே வந்து பாசனமே கிடையாது. நம்ம இங்கே அணைக்கரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாசனமே நிறையா இருக்குது.
1: கீழணையிலையும் நம்ம வந்து தண்ணி தடுத்து
0: பாசனத்துக்காக
1: தடுத்து வர்றோம். இது வந்து கடைமடை பகுதியில் இதுதான் கடைசி.
0: இதான் கடைசி கொள்ளிடத்தில் கீழணை தான் ஃபஸ்ட்டு. முக்கொம்புல ஆரம்பித்து இது மட்டும்தான். அதுக்கு மேலே வந்து நான் ஜடார்பாளையம் அணைக்கட்டு, அதுக்கு இப்போ காவேரி குறுக்க இன்னொன்று நஞ்சைப்புக்குள்ளூர்னு ஒரு இடத்துல கட்டி இன்னொரு இடத்துல டைவெர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாயனூர் பேரேஜில் தான் காவேரி வைகை குண்டார் வந்து இணைப்பு திட்டமுக்கு அது செயல்பட்டு தான் இருக்குது.
1: செயல்பட்டு அந்த பக்கம் இது புதுக்கோட்டை வரைக்கும்
0: ஆ புதுக்கோட்டை இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படியே ஆரம்பித்தாங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும்.
1: இப்போ இந்த ஆதனூர்

0: இல்லாமல் போயிடும் நிலத்தடி நீர். அதனால் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் பல நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸஸாக ஒரு வெள்ள காலங்களில் வரக்கூடிய தண்ணியை வந்து பூமிக்குள்ளார செருகிறது. இப்போ அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது,
1: அதுக்கான திட்டங்கள் வந்து நடைமுறையில் வந்து பண்ணிவிட்டு இப்போ கடலூர் மாவட்டத்திலே வந்து ஏரிகளில் அந்த ரீசார்ஜ் கம்மந்த வந்து வெல் கட்டுறாங்க. நம்ம ரீசார்ஜில் கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் தனியாகவே இருப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் சார்பாக அந்த குறிப்பிட்ட ஏரியெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ரீசார்ஜ் வெல்ஸ் இப்போ கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இங்கெல்லாம் ஓரளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் ஹெவியாக தான் இருக்குது. இல்லாத இடத்துல வந்து அவங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் சார்பாக. எங்கெங்கே இல்லையோ அங்கே மட்டும் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ்கள் கவர்மெண்ட் சார்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க.
0: இது தவிர வந்து மத்திய அரசுன்னு திட்டங்கள் நம்ம இந்த தேசிய நீர்வளத்தை பாதுகாக்கிறதுல என்னென்னலாம் இருக்குது?
1: கல்லணை கால்வாய்க்கு வந்து புறநைப்பு திட்டம்னு சொல்லிட்டு போட்டு ERM எக்ஸ்டென்ஷன் ரெனோவேஷன் மாடர்னைசேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உலக வங்கி நிதியோட. மைக்ரோ எடுகேஷனில் நம்ம வீராணம் இருக்குது. புதுசாக என்ன இருக்குது, என்னென்ன வாய்க்கால் ரெனோவேஷன் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ரக்சர் கட்டணும், எது ஓல்டு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அதை அடிச்சுட்டு புது ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே கட்டலாம், எங்கெங்கே சின்ன சின்ன செக் டேம்ஸ் எங்கெங்கே கட்டலாம். இந்த வாய்க்கால் நிறைய இடத்துல கேட்பாங்க, அந்த செக் டேம் கொடுத்து தான் தண்ணி ஏறும் நிறைய இடத்துக்கு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திட்டம்லாம் வரும்.
0: புதுச்சேரி அரசை பொறுத்தளவுக்கு இந்த தடுப்பணைகள் நிறைய கட்டினாங்க, அது மூலயமா நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாகூர் சைடெலாம் வந்து அந்த மாதிரி நிலத்தடி நீர் அதிகமானதுக்கு தடுப்பணைகள் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் இது எப்படி?
1: கடைசி வந்து சேத்திய தொப்பு அணை கேட்டு தான் கடல் மட்டம் உயர்ந்ததுனால அதில் வெள்ளாறில் வந்துட்டு ரிவர்ஸில் தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் கடல் நீர் போடுறதால் வந்து நம்ம நிலத்தடி நீர் வந்து உப்பு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வெள்ளாறில் மட்டும் வந்து ஆதிவாராகநல்லூர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒழுங்கை முன் ரெகுலேட்டர் மாரி ஒன்று கட்டி அது வந்து நம்ம வர நல்ல நீர் வந்து அதில் சேமிச்சு வச்சு
0: பேக்
1: வாட்டர் நிற்கும், அது இதுவும் பேலன்ஸ் ஆகிக்கும். அந்தமாரி ஒரு திட்டம் வந்து இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக வந்து செயல்பாட்டில் இருக்கு.
2: ராமன், இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரும்போதே கவனித்தேன் ஏரியில் நிறைய தண்ணீர் இருக்குது, ஜாலியாக குளிச்சுட்டு பொறுமையாக போகலாமே.
3: சரி சங்கர், நம்ம இப்போ கிளம்பலாமா?
2: சரி சரி சரி கிளம்புவோம்.

0: வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள்.
1: குரல் வண்ணம் ராமனாக மயிலாடுதுறை செந்தில்குமார், சங்கராக ஸ்ரீனிவாச முருகன், பத்மாவாக சி கலைச்செல்வி ஆகியோர்.
0: அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்கள்.

0: அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்கும்
1: முன் ரைஸ் ஹகல் KYC அப்டேட் সংক্রান্তীয় மெசேஜক আউকান নকৰিব টোটালিকে KYC আপডেট কৰক যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই তেন্তে আপোনাৰ বেংক বা এটিএম

0: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பன்னிசை மாலையில் அடுத்து சொன் மாலை என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

0: மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தேப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாக விளங்கியிருந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க

0: இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாரைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 12:50, 22:00.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: நீயே யோசித்து பார் மைத்ரேயி, உன்னால் நர்மதா ஆயிஷா போல் தொண்டு செய்ய முடியுமா என்று. அவர்களெல்லாம் அவர்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கூசமாட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே சமுதாயத்தின் அதிர்ஷ்டமற்ற அங்கங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பொது தொண்டில் ஈடுபடவில்லை. பொது தொண்டிலோ அரசியலிலோ ஈடுபடுபவர்கள் அப்பழுக்கில்லாத அந்தரங்க சுத்தமுடையவர்களாய் இரட்டை வாழ்க்கை நடத்த இயலாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததாலேயே இன்று பொதுவாழ்வும் அரசியலும் கரை பிடித்து கிடக்கிறது. ஞானம் பேசுவது மைத்ரேயிக்கு விசித்திரமாகவே இருக்கிறது. இரட்டை வாழ்க்கை நடத்த இயலாதவள் பொதுவாழ்வுக்கே போகக்கூடாது என்று ஞானம் கருதுகிறாளா? ஆனால் ஞானத்தை பெரிதும் அவள் மதிக்கும் அந்த தாயை அவளால் கருத்து வேற்றுமை கொண்டு எதிராளி ஆக்கிக் கொள்ள முடியாது. உங்கள் யோசனையை நான் மறுக்கவில்லை அக்கா, ஆனால் கல்யாணம் என்று வேறு யாரையும் ஒப்புக்கொள்வது எனக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இப்போதைக்கு படவில்லை. உன் மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியது ஒன்றையும் நான் ஒரு நாளும் வற்புறுத்த மாட்டேன். நீ சுதந்திரமாக சிந்தனை செய்து முடிவுக்கு வர வேண்டும். உனக்கு யோசனைதான் நான் சொல்கிறேன். மறுநாள் காலையில் ஞானம் அலுவலகத்துக்கு சென்ற பின்னரே மைத்ரேயி மெதுவாக வெளிக்கிளம்புகிறாள். ராமசேஷன் வீட்டில்தான் சாவி கொடுப்பது வழக்கம். வாயிலில் கால் வைக்கும் போதே தயக்கமாக இருக்கிறது. முன்னரை சாய்வு நாற்காலியில் இருந்த முரளி அவளை கண்டதும் எழுந்திருக்கின்றான். ஒன்றுமில்லை, சாவி. அவள் வாயிலேயே நிற்கிறாள். அவள் வெளியே வந்து சாவியை வாங்கி கொள்ளும் முன்பு மிக மெதுவான குரலில், உங்களோடு கொஞ்சம் பேச விரும்புகிறேன், எப்போது சௌகரியப்படும் என்று கேட்கிறான். ஒரு கணம் வெளிக்கு புலப்படாத பரபரப்பு அவளை ஆட்கொள்கிறது. என்னோடா? ஆமாம், உங்களுக்கு இன்று மாலையில் வசதி இருக்குமானால் சொல்லுங்கள். எங்கேனும் மாலையில் சந்தித்துவிட்டு இருட்டிய பிறகு திரும்புவது அவளுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் இப்போதே என்னுடன் வந்து பேசலாமே. நான் லைப்ரரிக்குத்தான் போகின்றேன். மூடி மறைத்த சல்லா துணிக்கு அப்பாலுள்ள வெளிச்சம் புலப்படுவது போல் அவளுக்கு அவன் எதை பற்றி பேசுவான் என்று புரிகிறது. ஒரு நிமிஷம் நீங்கள் மெல்ல நடந்து கொண்டிருங்கள், நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே செல்கிறான். மைத்ரேயின் நடை மிக மெதுவாக நீண்டு செல்கின்றது. பெரிய சாலையில் பஸ் நிறுத்தத்துக்கு செல்லும் வழியில் மைதானத்தை கடந்து அவள் சாலையை எட்டும் முன்பு முரளி அவளை நெருங்கி வருகிறான். அவன் புன்னகை செய்கிறான். அவளும் சிரிக்கிறாள். அவன் சிரிப்பு மிக இயல்பாக இருக்கிறது, செயற்கை இல்லை. அவளுடன் கல்லூரியில் படித்த ருக்மணியின் தந்தை ஒரு இராணுவ டாக்டர். அவர்கள் எழும்பூரில் ஒரு அழகிய வீட்டில் இருந்தார்கள். ருக்மணி பார்வையை இழந்த பெண். பிரெயில் எழுத்துக்களின் உதவியாலேயே அவள் படித்தாள். அவள் கல்லூரிக்கு வராத நாட்களில் மைத்ரேயி தவறாமல் சென்று பாடங்களை கூறி விளக்குவாள். நீ ஏனம்மா இன்னைக்கு காலேஜுக்கு வரலே என்றால், எங்கள் வீட்டில் இன்னைக்கு தகராறுடி, எனக்கு மனசு சரியில்லை என்று கூறுவாள். அவள்தான் முதல் குழந்தை. ஒரு கண் மட்டுமே சுமாராக தெரிவது போல் இருக்கும். அவளுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தனர். அவளுடைய தாய் மிக அழகாக இருப்பாள். உதட்டு சாயம், கையில்லா ரவிக்கை நாகரிகங்களுடன் அவள் தான் காரில் ருக்மணியை கல்லூரியில் கொண்டு வந்து விடுவாள். ருக்மணிக்கு அரசு தரும் சலுகைகள் அவள் முயற்சி செய்தே கிடைத்திருந்தது. ஒரு நாள் அவள் ருக்மணியின் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவளுடைய தந்தையை பார்க்க நேர்ந்தது. அவள் திடுக்கிட்டார்போல் நின்றாள். கோடுகள் போட்டதோர் இரவு உடையில் வழுக்கை தலையும் பிதுங்கி விடும் போன்ற கண்களும் தொங்கும் இசையுமாக காட்சியளித்த அவருடைய அந்த தோற்றத்தை அவளாலேயே இன்னமும் மறக்க முடியவில்லை. அப்போதும் அவர் கையில் மதுப்புட்டியை வைத்திருந்தார். அவரை ருக்மணியின் தந்தையாக அந்த அழகிய தாயின் கணவனாக அவளால் ஒப்ப முடியவில்லை. அவர் ஒரு டாக்டராக சேவை செய்தவராக கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை. அந்த ஆண்டு இறுதியிலேயே அவர் இறந்துவிட்டார். மைத்ரேயி அப்போது அவர்களுடைய வீட்டுக்கு சென்றாள். மதுவின் கொடுமைக்கு எங்கள் வாழ்வே ஒரு மாதிரி மைத்ரேயி. கண் பார்வையற்ற நான் ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி நினைக்க

0: வரவே இயலாது. நீ மனம் செய்து கொள்ளும் முன்பு குடிப்பழக்கம் இல்லாதவனா என்று பார் என்றாள் ருக்மணி கண்ணீர் வழிய. அப்போது மைத்ரேயிக்கு கள்ளின் புழித்த நடியோடு ஒரு நாள் தன்னை தழுவ வந்த தனராஜின் நினைவு வந்தது. அவன் போதை நடியோடு வந்ததை கண்டபோது விவரம் புரியாத போதையாகவே இருந்த மைத்ரேயிக்கு அருவறுப்பாக அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த டாக்டர் உயர்குலத்தில் பிறந்து பிணியகற்றும் தொழிலுக்கு பயின்று பணியாற்றச் சென்றவர். எத்தனை ஆழமான அடிநிலை! அப்படியும் அந்த மாளிகை எப்படி சரிந்தது? அவர் இறந்த பிறகு ருக்மணியின் குடும்பம் மதுரைக்கு பெயர்ந்து விட்டது. அருகே முரளி வந்ததை அவன் குரல் கேட்ட பின்னரே அவள் உணர்கிறாள். நீங்கள் தினம் இங்கிருந்து காலேஜுக்கு போவது கஷ்டமாக இல்லை?
1: கஷ்டம் என்ன? 8:30 பஸ்ஸை பிடித்தால் சரியான நேரத்துக்கு போய்விடுவேன்.
0: பஸ் வருகிறது. அவன் ஏறி முன்னே நடக்கிறான். அவள் கூடைக்கார பெண்களின் அருகே உட்காருகிறாள். பூக்கடைக்கு சென்று பூ வாங்கி தொடுத்து விற்று தொழில் செய்பவர்கள் அந்த பெண்கள். உயர்ந்த ஜாதியில் பிறந்திராத அந்த பெண்கள் எந்த போலி கௌரவமும் பாராட்டி கொண்டு வீட்டினுள் பதுங்கி இருப்பதில்லை. சோறு தூக்குவதும் வீட்டு வேலை செய்வதும் முச்சந்தியில் ஆப்பம் போட்டு விற்பதும் அவர்களுக்கு கௌரவ குறைவு அல்ல. இம்மாதிரியான கூட்டத்தில் மதுரத்தை போன்ற பெண் ஒருத்தி கூட இல்லை. மதுரம் மாமி வயிறு பிழைக்க முடியை எடுக்க வேண்டியிருந்தது. வறுமையின் அடித்தளத்தில் உழன்றாலும் வாழ்வு முறையில் ஒரு போலியான கௌரவம் பாராட்டுவதை பெரிதாக நினைக்கின்றனர். ஆனால் அதே பொருள் தேவைக்கு மேல் வரும்போது தேவைகளை மிகுதியாக்கிக் கொள்ள வாழ்வு முறையையே மாற்றிக்கொள்ள இந்த உயர்குடி மக்கள் தயங்கவில்லை. பஸ் கண்டக்டர் அவள் அருகில் வந்து அந்த பூக்கார பெண்களிடம் சில்லறை வாங்குகிறான். ஆனால் அவள் சில்லறையுடன் காத்திருந்தும் அவன் சீட்டு கொடுக்கவில்லை. அவளாகவே டிக்கெட் என்று கேட்கும்போது அவன் அலட்சியமாக மேலே செல்கின்றான். அப்போதுதான் முரளி அவளுக்கும் சேர்த்து வாங்கியது புரிகிறது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் எதற்காக அவளுக்கு சீட்டு வாங்க வேண்டும்? ஒரு பெண்ணை விட தான் உயர்ந்தவன் என்ற உணர்வு எல்லா ஆண்களுக்கும் எப்போதும் இருக்கும் போலும். இந்த கண்டக்டர் அவளை நன்றாக அறிந்தவன். ஒரு மாதிரி சிரித்து கொண்டு அவளுக்கு பதில் சொல்லாமலே செல்கின்றான். அதிக பிரசங்கித்தனம் என்று மைத்ரேயிக்கு கோபம் வருகிறது. பஸ்ஸிலிருந்து அவள் இறங்குவதை பார்த்துவிட்டு அவனும் இறங்குகின்றான். நடைபாதையில் நடக்கும்போது அவள் முன்னதாக விடுவிடென்று நடக்கின்றாள். அவன் நிதானமாக பின்தொடர்கின்றான். ஆர்ட் கேலரி வாயிலில் அவள் நுழையும் போது அவனும் வருகிறான். இதமான வெயிலும் அமைதியான சூழலும் பசுமை விரிக்கும் புல் தரையும் அவளுடைய அமைதியின்மைக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இந்த இடம் உண்மையாக வெளியில் உள்ள பரபரப்புக்கு மாற்றாக இருக்கிறது. புல்தரையில் இப்படி உட்காரலாமா என்று கேட்கின்றான் அவன். அவள் நெற்றி வியர்வையை துடைத்து இறுக்கத்தை சமாளித்து கொண்டு மெல்ல சிரிக்கிறாள். இருவரும் அமருகின்றனர். பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாதது போல் மௌனமாக இருக்கின்றனர். நேற்று நான் அங்கே வந்தது நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே. நினைவலைகள்
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாய்

0: இலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, நேரம் 1:01.
3: 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 90களில் பிரபலமாக வலம் வந்த நடிகை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாரம்பரிய நடனக்கலையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர். யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? விழிமொழியாலும் நடிப்பாலும் ரசிகர்களை வசீகரித்த ஈரமான ரோஜாவே படத்துடைய ஹீரோயினான நடிகை மோகினி அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

0: மாநிலத்தை சேர்ந்த நடிகை மோகினி அவர்களுடைய இயற்பெயர் மகாலட்சுமி. இவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயத்துல தான் ஈரமான ரோஜாவே படத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு வந்தது. பரதநாட்டிய நடனத்தை முறைப்படி கற்று தேர்ந்தவர், தந்தையுடைய அனுமதியுடன் திரைத்துறைக்கு வந்தவர். முதல்ல மோகினி என்ற பெயர் இவருக்கு வைக்கும் பொழுது தயங்கியதாகவும் பின்னர் தனித்துவமாக உள்ளது என்று ஏற்றுக்கொண்டதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க நடிகை மோகினி. இயக்குனர் கே ஆர் அவர்களுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் 1991 வெளியான ஈரமான ரோஜாவே திரைப்படம் மூலம் சாந்தி கேரக்டர்ல அறிமுகமானாங்க நடிகை மோகினி. செல்வந்தர் வீட்டு பெண்ணான சாந்தி நாயகன் மேல் மோதல் கொண்டு பின்பு காதல் வளர தந்தையுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி தன்னவனுடன் போறாங்க. தங்களை துன்புறுத்திய தீயவனையும் ஒரு சூழல்ல அழிக்கிறாங்க. முடிவில் தன்னவனுடன் இணையும் சாந்தி கேரக்டர்ல உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி அவர்கள் இந்த படத்துல. ஈரமான ரோஜாவே படத்துல இவர் கண்ணை கட்டி கொண்டு அறிமுகமாகும் அந்த சீனை ரசிகர்களால மறக்கவே இயலாது. இந்த படத்துல இவருடைய தோற்றம், இவருடைய முகபாவனை, நடனம் எல்லாமே ரசிகர்களை கவரும்படி இருக்கும். இந்த படத்துல வரும் பாடல்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே ரசிகர்களுடைய ஃபேவரட் தான். இப்போ உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்துல இருந்து சாந்தி பேசும் ஒரு உரையாடல் சீன் வருது.
1: இந்த டிரஸ்க்கு இது மேட்ச் இருக்கா பாட்டி?
2: இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது, வேற ஏதாவது எடுத்துக்கமா?
1: இது ஓகேவா?
2: இது நல்லா இருக்கு.
1: ஹேர் ஸ்டைல் இதே இருக்கட்டுமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா?
2: இந்த டிரஸ்க்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும்.
1: இப்ப நல்லா இருக்கா?
2: யோ பெர்ஃபெக்ட்லி ஓகே.
1: ஏன் தோஸ்த், இவ்வளவு வயசாயி எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு?
2: உடம்புக்கு தான்டா வயசு, மனசுக்கு இல்ல.
1: அது சரி. ஏன் தோஸ்த், உண்மையிலே நான் அழகா இருக்கேனா?
2: அழகா தான் இருக்க, ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போதா கொஞ்சம் டல்லா இருக்க.
1: இப்பவே இந்த அல்டாலியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப?
2: ஐயோ, மணி 8:00 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான், வாட்ச திருப்பி வச்சுக்க. ஓகே,
3: குட் மார்னிங் டாடி. உங்களை மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8:00 to 8:30 கரெக்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு பாருங்க.
0: அந்த வானத்து கார்மேகத்தை கண்டவுடன் ஆடும் மயில்களை பற்றி நாம் அனைவருமே கேட்டிருப்போம். ஆனால் இங்கு இவன் காதலியின் கருங்குழலை கண்டவுடன் ஆடிவிடுமாம் மயில்கள் என்று சொல்கின்றான் இவன். காரணம் என்ன? அனைத்தும் காதல்தானே.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளி நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ஈரமான ரோஜாவே, நாடோடி பாட்டுக்காரன், உனக்காக பிறந்தேன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், சின்ன மருமகள், தாய்மொழி, உடன் பிறப்பு, நான் பேச நினைப்பதெல்லாம், கண்மணி, புதிய மன்னர்கள், வனஜா கிரிஜா, பட்டுக்கோட்டை பெரியப்பா, ஜமீன் கோட்டை, தாயகம், விஸ்வநாத், சேரன் சோழன் பாண்டியன், குற்றப்பத்திரிகை முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். இப்பொழுது உங்களுக்காக கண்மணி திரைப்படத்தில இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு
2: இருக்க? எனக்கு பயமா இருக்கு ராஜா.
1: ஏ
2: பெரியவங்க பகையில நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது நிறுத்திடுவோம்.
1: கண்மணி,
2: மனச பறி கொடுத்துட்டு மறக்க முடியாம அப்புறம் வேதனைப்படுறத விட இப்பவே பிரிஞ்சிடுறது நல்லது இல்லையா?
1: இப்ப பிரிஞ்சிட்டா உனக்கு வேதனை இல்லையா? கண்மணி, நம்ம பழகலாமா பிரிஞ்சிடலாமான்னு யோசிக்கிற நிலைமையில நாம இல்ல. நீ இருக்கே இல்லையா, நான் இல்ல.
0: எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் மீறிவிடும் வல்லமை காதலுக்கு எப்பொழுதும் உண்டல்லவா? தனக்காக தன்னவள் வந்துவிட்டதை கண்டவுடன் தலைவனின் நெஞ்சம் அமைதியாக இருக்குமா? மங்கையை கண்டவுடன் அவன் மனது மயங்கியதால் வரும் பாடல் இது. உங்களுக்காக வருது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1992 வெளியான நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துல நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாக கீதா என்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோகினி. நாயகனுடைய பாடலில் மயங்கிய கீதா அவனுடைய குணநலன்களாலும் ஈர்க்கப்படுறாங்க. தன்னுடைய சொந்தங்கள் பல இன்னல்கள் கொடுத்தாலும் அவனையே நினைத்திருப்பவள் அவனுடைய வரவுக்காக காத்திருக்கிறாங்க. தீயவர்களால கடத்தப்பட்டாலும் நாயகனால காப்பாற்றப்பட்டு தந்தையுடைய முன்னிலையில் தன்னவனை மணக்கிறாங்க. செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அமைதியும் அன்பும் நிறைந்த பெண்ணாக வலம் வரும் கீதா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துல வரும் பாடல்கள் பலவும் இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வலம் வருபவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
2: நாங்களும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கலை ரசிகர்கள் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எங்க உண்டி எல்லாம் 5 ரூபாய்க்கு மேல விழுந்ததே கிடையாது. நேத்து யாரோ 100 ரூபா
3: போட்டிருக்காங்க. பாடுற பாட்டா இருந்தாலும் கேக்குறவங்களை மெய்மறக்க வச்சுட்டீங்க.
2: எங்க பாட்டுனால மத்தவங்க மெய்மறக்கிறாங்கன்னா அதுலதான் எங்களுக்கு சந்தோஷம்.
3: ஆமா, இந்த சாங்கோட லிரிக்ஸ், ஐ மீன் வார்த்தை நீங்க எழுதினதா?
2: நாட் ஜஸ்ட் தி லிரிக்ஸ், தி டியூன் இஸ் ஆல்சோ மைன்.
4: இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க.
2: நான் ஒரு பிஏ பட்டதாரிங்க.
5: தம்பி, இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்து போங்க.
1: வாழ்க்கை என்றாலே அந்த பயணத்துல இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்து வரும். இன்பம் வரும்பொழுது கொண்டாடும் நம் மனம், துன்பம் வரும்பொழுது மட்டும் ஏனோ துவண்டு விடுகின்றது. அப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்தாலும் நம்மால் கண்டிப்பாக ஒரு நாளில் வெற்றியடை முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், துன்பம் கூட இன்பமாக மாறிவிடும். அத்தகைய மனநிலையில் இருக்கும் இவர்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆசையுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நடிகை மோகினி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த படங்களில் ஒன்றுதான் நான் பேச நினைப்பதெல்லாம். இந்த படத்துல இவர் சந்தியா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருக்கும் சந்தியா சூழ்நிலை காரணமாக ஏழ்மை நிலைக்கு போக, தந்தையும் அதே நேரத்தில் மடிந்து போக, தன்னுடைய காதலனுடைய உண்மை நிலைய தெரிஞ்சுக்கிறாங்க. புது வாழ்விற்காக வேறு இடத்திற்கு வரும் சந்தியா நாயகனை பாக்குறாங்க. சூழ்நிலை காரணமாக அவனுடைய பயணிக்கும் நிலை ஏற்படுது. மோசமான சூழ்நிலையில் இருக்கும் அவனுக்கு நம்பிக்கை கூறி ஊக்கம் தராங்க. முன்னேற்ற பாதையில் பயணிக்க தன்னால் முயன்றதை செய்து முன்னேறாங்க சந்தியா. தன்னவர்களுக்கு தான் எப்பொழுதும் போல் இருப்பதை உணர்த்துறாங்க தன்னுடைய செயல்களால. மாவட்ட ஆட்சியராக தன்னுடைய உழைப்பால முன்னேறிய சந்தியா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. இந்த படத்துல வரும் ஏலேலங்கிளியே பாடல் ரசிகர்களுடைய மனதுல இடம்பெற்ற பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக நம்மளால மறக்கவே முடியாத ஒரு சீன் தான் வருது. நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்து.
1: நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துற உங்களுக்கு முன்னாடி ஒருபடி உயர்ந்து காட்டுவோமே. அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுதான், வாழ்ந்து காட்டுவோம்.
0: காதலியை பற்றி நினைத்தாலே மயங்கிவிடும் காதலன் இவன்.

என் கண்முன்னே அவள் வந்து நின்றால் இவன் நிலையை எவ்விதம் சொல்வது? அவளால் இவன் படும் உணர்வுகளை இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றான். இவனுடைய உணர்வுகள் அந்த மங்கையை சேர்ந்ததா என்பதை பாடல் மூலம் நாமும் அறிவோம். பாடல் வருகின்றது புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: এই কাস্টমাৰ কেয়াৰ কোড আছে। অ
1: মেডাম
2: কক,
1: এই KYC আপডেটৰ বাবে বারে বারে মেসেজ কিয় আহি আছে?
2: কারণ ব্যাংকিং সেৱাৰ বাবে নির্ধারিত সময়ৰ ভিতৰত KYC আপডেট কৰা উচিত।
1: পিছে ই হ'ব কেনেকৈ?
2: যদিহে পৰিচয় বা ঠিকনাত কোনো পৰিৱৰ্তন ঘটা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেস কৰেসপণ্ডেণ্ট অৰ্থাৎ BC ওচৰলৈ যাব, বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল, মোবাইল নম্বৰ, মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে তাৰ ঘোষণা দিব।
1: আচ্ছা, আৰু যদি কিবা পৰিৱৰ্তন ঘটিছে তেন্তে?
2: এনে ক্ষেত্ৰত পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখুৱাই KYC আপডেট কৰিব পৰা যাব।
1: বাস
2: বাস,
1: বুজি পালো।
2: আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
3: RBI কয়,
2: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
4: மகளி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1994 ஆண்டு வெளியான வனஜா கிரிஜா திரைப்படத்துல நடிகர் ராம்கி அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க கிரிஜா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை மோகினி. தன் அக்காவுடன் இணைந்து தந்தையுடைய மறைவிற்கு பழிவாங்க நினைக்கும் கிரிஜா தூக்கத்துல நடக்கும் பெண்ணாக தோன்றி நாயகனை ஏமாற்றி பின்பு அவனை திருமணம் செய்து கொள்றாங்க. பல சூழல்களுக்கு பிறகு தன் தவறாக நினைத்ததை உணர்ந்து மன்னிப்பையும் கேட்கறாங்க தன் அக்காவுடன் கிரிஜா. நகைச்சுவை நிறைந்த நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து இவரும் நடிகர் ராம்கி அவர்களும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது.
5: வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்.
6: இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா?
5: நோ நோ நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
6: என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க,
5: மூழ்கி
4: திளைக்கும் இரு உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது ஈரமான ரோஜாவே திரைப்படத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: கெட்டில் சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்தில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1992 வெளியான சின்ன மருமகள் திரைப்படத்துல கீதா கதாபாத்திரத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நடிகை வடிவகரசி அவர்களுக்கும் மருமகளாக நடிச்சிருப்பாங்க. அட்டகாசம் செய்யும் மாமியாரையும் அவருடைய மகளையும் எதிர்த்து நிற்கும் கீதா அல்லல் படும் தன்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்க. சிதைந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து குடும்பமாக மாற்றும் கீதா கேரக்டர்ல பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதிலும் இந்த படத்துல இவரும் நடிகை வடிவகரசி அவர்களும் பேசும் பல உரையாடல் காட்சிகளை ரசிகர்களால மறக்கவே இயலாது. இப்பொழுது உங்களுக்காக மாமியாரும் மருமகளும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது சின்ன மருமகள் திரைப்படத்துல இருந்து.
1: என்ன சினிமா கட்ட போறீங்க?
2: மாமியாரா மருமகளா?
1: அத்தை மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை.
2: உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத, சீக்கிரம் வேலை ஆகட்டும்.
1: அக்கா அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்க கொடுங்கண்ணா. அத்தை இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க.
2: இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற?
1: இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம்.
2: என்னடி திமரா உனக்கு?
0: மங்கையை கவரும் பூக்களை பற்றி பலரும் கேட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது நம்ம கேட்க போற இந்த பல பூக்கள் மங்கையை மட்டுமல்ல பலருடைய மனங்களையும் கவர்ந்தது. புரியவில்லையா? பாடலை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில.

0: अक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1994 ஆண்டு இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான புதிய மன்னர்கள் திரைப்படத்துல வித்யா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோகினி. தன்னை சூழ்ந்தவர்கள் அனைவருடைய நலனையும் கவனிக்கும் வித்யா தன் மாமன் மகன் மேல் நேசம் கொண்டு அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வலம் வராங்க. தவறு செய்யும் தன்னவர்களை அன்புடன் கண்டிப்பவள், தன் கண்முன்னே நிகழ்ந்த அநியாயத்துக்கு குரல் கொடுக்க முன் வருகிறாள். தீயவர்களால முடிவில் அவமதிக்கப்பட்டு மடிந்தும் போறாங்க திருமண கோலத்துல. இந்த படத்துல தன்னுடைய நடிப்பால ரசிகர்களோட மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க நடிகை மோகினி அவர்கள். வித்யா கேரக்டர்ல தன்னுடைய 22 வயதுல பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை மோகினி. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். குழந்தைகள் பிறந்த பிறகு திரைத்துறையை விட்டு விலகிய இவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இப்ப உங்களுக்காக புதிய மன்னர்கள் திரைப்படத்துல இருந்து நண்பர்களுக்குள் நிகழும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: முதல்ல போய் அவங்களை அவுத்து விடுங்க.
5: சரிமா,
4: இந்த கேமராவை கொஞ்சம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா?
5: குடேண்டா
4: சுபாஷ், இது அசைன்மெண்ட்.
5: தேங்க்ஸ். ஓகே. ஆ வாமாச்சா.
6: ஹாய்.
4: ஹலோ பாஸ்.
6: ஹலோ. ஏல எப்படி இருக்க? என்ன வழக்கம் போல மேடம் உங்களுக்காக அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்தாங்களா?
5: ஆமாண்டா. வெக்கமா உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்காக ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு அசைன்மெண்ட் எழுதிட்டு வருவா, நீங்க அதை காமிச்சு மார்க் வாங்கிட்டு போயிருவீங்களா? அதானே கேமச்சா,
6: போங்கடா போய் படிங்க.
5: ஆமா
6: உத்தர் வந்துட்டாரு, நீங்க சொல்லிட்டாலும்
4: என்ன
3: இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்க வைத்து விட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்கும் வல்லமை இயற்கைக்கு உண்டு. அப்படிப்பட்ட இயற்கை எண்ணெயின் மடியில் தஞ்சமடைந்த ஒரு பெண்ணின் மன ஓசைதான் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியுடைய நினைவு தினத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களை கவர்ந்த 90களில் கதாநாயகியாக வலம் வந்த நடிகைகளில் ஒருவரான நடிகை மோகினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நினைத்தது நிறைவேறாமல் போனாலும், விரும்பியவை விலகி போனாலும், தன்னம்பிக்கையும் தைரியமும் உடனிருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
4: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்த டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் வருகிறது அரச கட்டளை திரைப்பட பாடல்.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய அண்ணன் ஒரு கோவில் திரைப்பட பாடல். என்றும் இணைவே நிகழ்ச்சியில் அடுத்து அன்னை வேளாங்கனி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மாதிரி குழுவினர் பாடிய பாடல்.

நேரம் 2:40:20. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வமகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

நேரம் 2:47. 25 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக.

நேரம் 2:55 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அவினாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தாறு 1, நாலுமுக்கு, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், தேனி மாவட்டம் பெரியகுளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, கோமுகி அணை, அவலாஞ்சி, எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் களியால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு, திண்டுக்கல், அடையாமடை, கள்ளக்குறிச்சி, புத்தனணை, சிட்டம்பட்டி, பார்வோட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலா

0: கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சாத்தியார், கலைநல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், சிவகங்கை, வீரகவூர், மேல்பவானி, பிளவக்கல் பெரியாறு அணை, தூத்துக்குடி தலைவாசல், தூத்துக்குடி ரயில்வே சந்திப்பு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் அதிகள வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கிழக்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 மற்றும் 7.6 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை உள்ள அடுத்துள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திண்டுக்கல், தேனி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने सिक्किम पुलिस को आज प्रतिष्ठित राष्ट्रपति पुलिस ध्वज से सम्मानित किया. अलंकरण परेड का आयोजन गंगतोक में पालजोर स्टेडियम में किया गया था. इस पुरस्कार को प्राप्त करने वाला सिक्किम देश का 15वां राज्य और पूर्वोत्तर का 3रा राज्य बन गया है. समारोह को संबोधित करते हुए राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने पुलिस बल से अधिक नागरिक केंद्रित बनने का आग्रह किया. उन्होंने पुलिस बल से विशेष रूप से महिलाओं, निर्धनों और बच्चों के प्रति संवेदनशील रहने का आग्रह किया.
2: पुलिस व्यवस्था को अधिक सिटीजन फ्रेंडली बनाया जाना चाहिए ताकि सामान्य लोग बिना भय के अपनी समस्या दर्ज करा सके. महिलाओं, बच्चों और कमजोर वर्गों के प्रति संवेदनशील व्यवहार को भी प्राथमिकता देनी चाहिए. साइबर क्राइम, ऑनलाइन फ्रॉड, हैकिंग और डीप फेक जैसी नई चुनौतियां सामने आ रही. इन नई चुनौतियों से निपटने के लिए पुलिस को लेटेस्ट टेक्नोलॉजी, साइबर सिक्योरिटी और डिजिटल इन्वेस्टिगेशन में बनाना होगा.
1: शिक्षा मंत्री धर्मेंद्र प्रधान ने विद्यार्थियों को आश्वस्त किया है कि केंद्रीय माध्यमिक शिक्षा बोर्ड CBSE द्वारा शुरू की गई नई ऑन स्क्रीन मार्किंग OSM प्रणाली अधिक पारदर्शिता सुनिश्चित करने के उद्देश्य से एक प्रगतिशील साधन है. श्री प्रधान ने नई दिल्ली में CBSE अधिकारियों के साथ बैठक के बाद संवाददाताओं से बातचीत में ये बात कही. उन्होंने

0: நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் மற்றும் ரவிக்குமார் பாடிய பாடல்கள் இடம்பெறும். நகிரே என தொடங்கும் சதா சிவம் பிரமேதர் கிருதி, ஹிந்துஸ்தான் கலாவதி ராகம், தாளம் ஆதி

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது இந்திராணி மூவிஸ் வழங்கும் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரபு, சந்திரசேகர், கஸ்தூரி, சித்ரா, ராதாரவி, கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை இயக்கம் கங்கை அமரன்.

0: இருக்கும் போது நம்ம சொந்தக்காரங்களே பார்க்க முடியுது.
1: எங்க மக மருமகள்லாம் வந்திருக்காங்கல்ல?
2: வந்திருக்காங்க.
1: இருந்து படகு போட்டி பாத்துட்டு போக சொல்லுங்க.
2: படகு போட்டியா?
1: ரொம்ப முத்த
0: இல்ல. என்ன புதுசா கேக்குறீங்க? உங்க மக வீரசாமி இருக்கிற இடத்துலதான் என் மக இருப்பேன்.
2: நமது ஊர் வழக்கப்படி படகு போட்டியில் கலந்து கொள்கின்ற இரு குழுக்களுக்கும் தலைவர்களை முன்னதாக அறிவிப்பது கிடையாது. அதனால் சீட்டு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த மஞ்சள் உடையன் இந்த குழுவிற்கு தலைவராக நமது நண்பர் வீராசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்.
3: நீ அவங்களை ஜெயிக்கல, உன்னை குத்தி கொள்ளுறோம்.
2: அடுத்தபடியாக சிகப்பு உடையணி இந்த குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் குப்பத்தில் எல்லோராலும் சின்னவர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற முத்து.
3: நீ ஜெயிச்சா நான் பெருமைப்பட போறேன், நான் ஜெயிச்சா நீ பெருமைப்பட போற அப்படிங்கிற.
4: அப்ப நீ தான் பெருமைப்படுவ.
3: நான் தோத்துறேன்.
4: நீ தோத்துருவா?
3: பாக்கலாடா. ஆத்துருவா? ஆத்துருவா? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
4: அம்மா சலாம் போடுறம்மா.

0: போட்டின்னு வந்தாலே ஒருத்தர் தான் வெற்றி பெறது வழக்கு. ஆனா ரெண்டு பேரும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இருக்கிறதோ ஒரு மாலை ஒரு பரிசு. இதை யாருக்கு வழங்குறதுன்னு தான் ஒரே மனக்குழப்பமா இருக்கு.
1: பரவாயில்லைங்க, ரெண்டு பேருக்குமே போடுங்க.
0: அப்படியே?
1: ஆமாங்க.

0: பாருமா மீனா, பெரிய மீன வறுத்துரு, சின்ன மீன குழம்பு வச்சிரு, மிச்சருக்கு காய போடு, சீக்கிரமா குழம்பு போய் முத்து சாப்பாடு வர்றான்.
1: ஆமாமா மறந்துடாத, உப்பு மசாலா எல்லாம் போட்டு செட்டப் போய்
0: என்ன
1: மறைக்கற பழைய விலைய சொல்லிட்டு
0: இருக்க.
2: என்னட சாம்பிளுக்கு மீன புடிச்சிட்டு வந்திருக்க?
0: இவ்வளவுதாங்க கிடைச்சது.
2: என்ன இவ்வளவு கிடைச்சது? அங்க வர்ற முத்து வீரசாமி அந்த படகுல பிஞ்சு போன டப்பா படகுல எவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கான். லட்சக்கணக்கில் செலவு பண்ண மோட்டர் போட்ல இவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கேடா.
0: எங்க தப்புல முதலாளி, அடக்கமா மீன் பிடிக்கிற இடத்துல இன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சுட்டானுங்க. உங்க பேரை சொல்லி கூட அவனுக்கு பயப்படல,
2: மோட்டர் போட்டு விட்டு அவன் வலையில அத்திர வேண்டியதானே.
0: அடுத்திருப்ப உங்க உத்தரவு இல்லாம எப்படி?
2: அட போட, பெரிய உத்தரவு கலெக்டர் உத்தரவு, எது தெரியலாம் அடிக்க வேண்டியதானே, அதான் நமக்கு பிடிக்கும். அடப்பட வீராசாமி சௌக்கியமா?
1: ஏதோ கடவுள் புண்ணியத்திலயும் ஆசீர்வாதத்திலும் நல்லா இருக்கும்.
2: உங்களை மட்டும் தான் கடவுள் காப்பாத்துவாரு. அடிச்சுட்டீங்களா லக்கி பிரைஸ்?
0: இது ஓடப்பல சம்பாதிச்சது.
2: இங்கயா? இல்ல சாதாரண போட்ல போனாலே இவ்வளவு மீன் புடிச்சிட்டு வரீங்களே, நம்ம மோட்டர் போட்ல ஏறணும், எவ்வளவு மீன் பிடிக்கலாம் சொன்னா கேட்க மாட்டீங்களேப்பா. ஏறுப்பா நம்ம மோட்டர் போட்ல
1: பாரு, ஏற்கனவே நாங்க நிறைவா இருக்கோம். அது மட்டும் இல்ல, எந்த பயலுக்கு நாங்க அடிமையா இருக்கோம் நம்பரு.
2: சரி இல்ல ரெட்டிப்பா சம்பாதிக்கலாமே, அதுக்கு சொன்னேன். யார் என்னையா
0: வேலையை பாத்துட்டு போயா?
2: நல்லதுக்கு சொன்னா எவன்டா கேக்குறீங்க? போயிட்டுப்பா,
3: கூட எடுத்துக்கிட்டு வாடா,
2: கூட எடுத்துட்டு வாங்கலாம்டா. வாடா போடான்னு என்னைய வச்சு பேசிட்டு இருக்காருல்ல. என்ன நானே லொல்லுனா நீங்க ஏகப்பட்ட லொல்ல இருக்கீங்களே.
1: கை காலம் ஒரே வலிடா. என்ன
0: முத்து,
1: வயிறு பெரட்டி பெரட்டி வலிக்குதுரா? இலை சுத்தி வளைச்சு பேசாத, தனியா இருந்தா நேரா சொல்லு.
2: சவால்
1: விட்டா
4: என்ன
1: ஆகணும்? வழக்கம் போலதான், மப்பு மகாதேவ
4: குடிமகனே கூட இருக்கிற நீங்க கொஞ்சம் சொல்ல கூடாதா?
1: அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னா கேட்கவே மாட்டான்.
4: இப்படி தினம் குடிச்சு குடிச்சு சாப்பிடுறது கூட இல்ல, பட்டியாவே கிடக்குறாரு.
1: சாப்பிடுறது இல்ல, உடம்பு என்ன வருது?
4: அதுதானே நானும் சொல்றேன்.
1: சரி சரி, நீ சாப்பாடு ரெடி பண்ணு, நான் உன கூட்டிட்டு வரேன். ஏய் டேய் வீரசாமி, டேய்
0: அப்படி சுண்டல் சொல்லலாம், சுண்டல் அப்படி
1: சாதா சாப்பிட போறோம்.
0: ஸ்பெஷாலிட்டி இருக்கா?
1: நீ சொம்பு நிறைய இருக்க, வாடா. ஒண்ணுல வா வர.
4: சாப்பிடுனே
1: எப்பா சாப்பிடுற ராஜா?
0: நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுறேன்.
1: நான் சாப்பிடுறேன், குடுமா குடு, சாப்பிடுறேன். இது சோறு மீனா, குழம்பு ஊத்து.
0: இதுக்கு பேரு என்ன தெரியுமா சொல்லு?
1: எங்க நீயே சொல்லு.
0: தெரியுமா தெரியுமா சொல்லு.
1: நீ சொல்ற
0: பேர் பாசண்டா.
1: மீனா,
4: நீ சொன்ன
1: மாதிரி நடிச்ச

0: சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கோம். நான் வரேன்.
1: இல்லையா, நீ தின்ன மிச்சம் வச்சுட்டு போனதை திங்கறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்ல. மரியாதையா சாப்பிட்டு போ.
0: இல்ல மீனா, நான் என்ன சொல்றேன்,
2: என்ன எல்லாரும்
1: சாப்பிடியா?
0: நல்லா இருக்க.
1: கொஞ்சம் போட்டுமா?
0: வேணா. ஏ மீனா, நீ ஏன் சமையல் பண்ண?
1: ஏ
0: இல்ல, நல்லா இருக்க, அதனாலதான் கேட்டேன்.
1: இதுக்கெல்லாம் வேற ஆளா வைப்பாங்க?
0: அதான் பார்த்த, நல்லா கை பக்குவோம். அடடா, மீனா நான் வீட்டுக்கு போறேன்.
3: எனக்காக
0: பட்டி கிடக்காது.
3: தப்பா நினைச்சுக்காத, வீராசாமிய பத்தி ஊரே தப்பா பேசுதுப்பா. குடிகாரனோட சுத்தனா கெட்ட பேர் தானே வரும்.
0: அம்மா, ஊர் சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற?
3: நானும் அப்படித்தாயா நினைக்கிறேன். கோச்சு கதையா, சேர்வார தோஷத்துல நீ கெட்டு போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா.
0: அம்மா,
1: ஐயா ஐயா முத்து, எங்கயா போற?
0: ஏமா, ஊர்லதான் அவனை பத்தி தப்பா பேசுறாங்க. நீ ஏமா பேசுற? ஏதோ தண்ணி அடிப்பட தவிர கல்யாணப்படலாத பயமா. நீ கவலைப்படாத, என்னைக்கு உன் மகன் கெட்டு போக மாட்டான். இனிமே நீ வீராசாமி பத்தி தப்பா பேசக்கூடாது.
3: இனிமே பேச மாட்டப்பா, இனிமே பேசவே மாட்டேன். நீ போய் படுத்துக்கோ.
0: சரி, நான் படுக்கிறது கிட்டோ, நீ போய் சாப்பிடு போ. அம்மா, நீ சாப்பிடியா? நான் வந்து பரமாள்
3: வேண்டாப்பா, நானே போட்டுக்கிறேன். நீ போட்டா இவ்வளவு வள்ளி
0: வைப்ப. அப்படியா? டேய் வீராசாமி, உனக்கு சொந்தமா தான் மூளை இல்ல, சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிற. பெத்தவகிட்டே சண்டை போட வச்சுட்டியடா.
4: அப்பவே பாடி வச்சிருக்காரு, கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு. கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உங்க ஆழத்தை கண்டே முடிக்க முடியாது. ஐயோ, பாக்குறாடா எறா கட்டுமரத்தை.
0: இங்க என்ன
1: பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வலை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, வீட்டை விட்டு இங்க எதுக்கு வந்த?
1: இல்ல, நீங்க ஒண்டியா கஷ்டப்படுறீங்களே, அதனால நானும் சேர்ந்து பின்னலான்னுட்டு வந்தேன்.
0: அப்படியா? இழுத்த நபர்.
1: ஆமா, வலை எல்லாம் நூல்லதான் பின்னுவாங்க. இது என்ன கம்பி?
0: ஏழை வட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன வந்து தொந்தரவு பண்ற? எந்திரிச்சு வீட்டுக்கு போ. இடுப்பு சுளிக்க
1: போகுது. என்ன பண்ண சொல்ற? நானும் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஜாட மாடியா பேசி பாத்துட்டு பழகி பாத்துட்டு அதுகிட்ட வழிஞ்சு கூட பாத்துட்டேன். அந்த ஆள் எதுக்கும் மசீர மாதிரி தெரியல, சரியான கத்த மரம். உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது.
5: மறுபடியும் போட்ட சரி பண்றதுக்கு எக்கச்சக்கமா செலவாங்க. போட்டு சரியாகிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாதுங்க.
6: இந்த வீராசாமி அப்பாவீங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து பையதாங்க. இது அவன் பண்ண வேலைதாங்க.
7: தண்ட பசங்களா, தடி பிண்டங்களா.

0: கம்பி இருந்துதான் உள்ள போச்சான் மாட்டிக்கிச்சான். என்னோட வந்து பாரு நான் எப்படி பின்றேன்னு.
1: என்ன
0: கண்ணுக்கு லட்சணமா களையா மகாலட்சுமி தெய்வம் மாதிரி இருக்காங்களா அதுக்கு சொன்னா கார்ல அடிபட்டு என்ன வருது உங்களை பார்க்க வந்தா சர்றன்னு போறீங்களே நீங்க இப்படி செய்யலாமா
2: என்ன செஞ்சோம்
0: அதாவது இல்ல இல்ல இல்ல நம்ம மோட்டர் போட்ல புது மோட்டர் போட வச்சிட்டீங்களே நியாயமா
2: அது ஒண்ணு இல்லங்க உங்க ஆளுங்களாம் எங்க கிட்ட வந்தாங்க பழைய மோட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் எங்க ஐயாட்ட சொல்லி புது மோட்டர் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் அப்படி செஞ்சோம்
3: இந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு உங்க ஆளுங்க வருவாங்க எங்க வலையா இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க அதை பாத்துக்கு நாங்க சும்மா இருக்கணும்
0: எங்க மோட்டர் போட்டு போற வழியில நீங்க தான் இரும்பு வலையை விரிச்சிட்டு தான் எங்க ஆளுங்க சொன்னாங்க
2: எங்க வலையை அறுக்க வந்ததுனாலதான் இரும்பு வலையில மாட்டினாங்க
0: நீங்க எங்க வழிக்கு வரீங்க டபார்பா நான் வியாபாரி எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் எனக்கு ஏகப்பட்ட மீன் தேவை டபார் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலைக்கு வர வேணாம் உங்க மீனை கொடுத்துருங்க என்ன வேலையோ போட்டு கொடுத்துறேன்
3: மன்னிக்கணும் வழக்கமா மறைக்காத எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காரு எங்களுக்கு திருப்தியா பணம் கொடுக்கறாரு அவரை இப்ப மாத்திரதா இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க வரோம் வா
0: பெரிய ஆபீசர்
3: என்னங்க வீட்டுல இருந்து வரும்போது கிழி கிழி கிழிக்க போறேன்னு சொன்னீங்க இங்க வந்து வேகம் குறைஞ்சிருச்சு
0: கிழிக்கலாம் இந்த பைய போறான் பாரு வீரசாமி அவனாலதான் கோவம் அடங்குச்சு ஏன் நம்ம சொந்தக்கார பையல
3: சொந்தக்காரனா
0: மடையா சொந்தக்காரனு கேக்குறேன் அவன் தகுச்சு வேலை என் கார் இடிக்கிற வரைக்கும் சொந்தக்காரன் இல்ல இடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் வாங்கிட்டான்
4: ரொம்ப ஆரத்துக்கு போனா பெருசு பெருசா கிடைக்கும் சொன்னல பெருசா கிடைச்சிச்சு மலையில கிடைச்சதெல்லாம் உனக்கு தாண்டி
5: இங்க வந்து பாருங்களே இது என்ன தெரியல
4: அண்ணே கடல் பண்ணிங்க
2: கடல் பண்ணியா
6: இல்ல இது கடல் எருமை
3: கடல் ஏறு எருமை
4: கரையில வாழ்ற மிருகம் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குடா
6: இந்த
4: வாய வச்சுட்டு அஞ்சாறு கப்பலை முடிக்கிறோம்
3: நிறைய நகை வாங்க போற பங்களா கட்ட போற நைலான் வலை வாங்க போற மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீ இதான் திங்க போறியா
4: எனக்கும்

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சின்னவ திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி.

0: அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: ஆணவ திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: பாட்டி பாட்டி, எங்களுக்கு வசியமை வேணும்.
2: கல்யாணம் ஆகாத சிரிக்கிங்களுக்கு எதுக்கடி வசியமை? யார் குடியை கெடுக்க போறீங்க?
1: இந்த
2: காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு எல்லாம் எங்க இருந்தது? இரு எடுத்துட்டு வர்றேன். இந்தாடி இத குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவே உங்க அக்கா புருஷன் தொப்புள்ள தடவை சொல்லு. இது யாருக்கும் தெரிய கூடாது. ஏய், இத நீ தடவை போற, அப்புறம் உன் பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சிடுவான்.

0: என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான்? என்னடா அது தப்புள்ள மையி?
1: ஐயோ ஆமா மையி.
0: ஏதுடா
1: தெரியலையம்மா?
0: பின்ன எப்படா வந்தது மையி?
1: புரியலையே.
0: ஐயோ என்னடா அது, பூ வளையெல்லாம் உடஞ்சு கிடக்கு.
1: ஆமா பூ வளையெல்லாம் இருக்க.
0: நான் நினைச்சது சரியா போச்சு.
2: என்ன நீ நினைச்ச?
0: யாரோ உனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிறாங்கடா, என்னமோ செஞ்சுட்டாங்க. மாரியாத்தா, யாரு வம்புக்கும் போகாத என் பிள்ளைக்கு தீங்கு வச்சவங்க நாசமா போயிருவாங்க.
2: ஏமா சத்தம் போட்டு ஊர கூட்ட.
3: தெரிஞ்சிருமா?
4: பின்ன படம் பிடிச்ச மாதிரி தெரியுமாண்டி.
3: அட கடவுளே.

0: பைத்தியக்காரர்கிட்ட போய் மய வச்சு பாக்காதீங்க. உங்களுக்கு மய தடவுனது நான் தான்.
1: மய நீதான் வச்சிய?
0: உங்க மேல உள்ள ஆசையில தப்பு பண்ணிட்ட. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அவரெல்லாம் இன்னொரு மாதிரியா பாப்பாங்க. எங்க அண்ணன் அடைச்சே கொண்டனும்.
1: இதெல்லாம் ஓவேலதானா? மையா தடவுற மைய முளைச்சு மூணு இலை விடல
0: எல்லாம் விட்டாச்சு.
1: இருக்கா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்தா இந்த ஆஸ்பத்திரி வந்து படுத்திருப்பியா நீ? இவன் அண்ணன் சொல்லல, உனக்கு பல ஐடியா தோணும். அப்புறம் நான் உடம்பு பூரா மைய தடவி இப்படியே அலைய வேண்டியதுதான். இருவாங்க அண்ணன் சொல்றேன். தெரிஞ்சதுனால எனக்கு

0: அப்பாடா போயிட்டா.
1: நான் செய்யமா அந்தால என்ன மண்மந்தனா?
0: கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்தாளுக்கு இருக்குதா? அந்தாள் வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன். அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க?
1: எல்லாம் உன்னாலதான். எங்க மாமா இந்த இடத்துல வளபடுவாரு, அதுல வந்து விழு, நான் சமாளிக்கிறோம்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து விழுந்தேன். இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா, இந்த குப்பத்துக்கு வந்து உன்னை கொஞ்ச முடியுமா?
0: என்னடி
2: பசிக்குது, இப்பவே சோறு போடுறேன்னு சொல்றாருங்க.
3: ஆமா அந்த மாசம்

0: என்ன பண்றது, கண்ட கண்ட ஆளுங்களை கொண்டு உள்ள விட்டுட்டீங்க. உங்களுக்காக இந்த ஆளு பாஷைய நான் கத்துக்கிட்டேன்.
1: உலகத்துல ஒரு பாஷைய ஒரே நாள்ல கத்துக்கிட்டவா நீ ஒருத்தி தாண்டி.
0: சரி, நீங்க இருக்கு இப்ப வந்தீங்க.
1: ஏய், பணத்தை வச்சிட்டு போயிட்ட, எடுத்து போலாம்.
0: இங்க இருக்கு, எடுத்துக்கங்க.
2: அப்பி அப்பி அப்பி அப்பி அப்பி
1: கொஞ்சம் பொறுறா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம்.

0: வீராசாமி, உனக்கு ஏத்த பொண்டாட்டிடா.
1: என்னடா சொல்ற?
0: அடேங்கப்பா, அடக்கணும் அடக்கம் உடுக்கணும் உடுக்க, அப்படி ஒரு பொண்ணு மகனை நீ பார்த்த தீர்ந்தடா
1: அப்படிங்கிற.
0: ஆமா, இதுவா நீதான் நானு, நான் தான் அந்த பொண்ணு. என் பேர கேள.
2: உன் பேர் என்ன? பொடியா?
0: புண்ணாக்கு. பொன்னிடா, பொன்னின்னு அடுக்கமா ஒடுக்கமா சொன்ன. ஏய், அவளை நீ பார்த்த கீழே விழுந்துருவேன். அவன் உனக்கு ஏத்த பொண்ணு, பிச்சுவா பிச்சு
1: பிச்சிருவாளா?
0: அப்படி இல்ல, நீ அவளை பாத்தீங்கன்னா அவ அழகுல நீ பிஞ்சிருவேன். ஆமா,
2: எனக்கு கல்யாணத்துக்கு ஐயா போகிறத சம்மதம்.

0: தங்கச்சி சௌக்கியமா இருக்கியம்மா?
1: நல்லா இருக்கண்ண.
0: ஏம்மா போய் சொல்ற, இப்படி காது கழுத்தெல்லாம் மூளையா இருப்பாங்க பொண்ணுங்க. கையில வருவாரு ரப்பர் வளையல், இது பென்சில் எழுதுனா அழிக்கிறதுதான் உதவும். தங்க வளையல் போட்டு சும்மா ரத மாதிரி இருக்க வேணா?
1: எங்களை மாதிரி ஏங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுங்களா?
0: ஏழைங்களா? கல்யாண நேரத்துல நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தே, அதெல்லாம் போட்டு பளபளப்பா இருக்க வேணா?
1: அதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்காக கடுக்கு வச்சுட்டோம்.
0: ஒரே முதலாளி ஆயிடுவல்ல, வீட்டுல உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு. இந்த பாரு, இது ஒண்ணும் பொம்பளைங்க சமாச்சாரம் இல்ல, ஆம்பளைங்க சமாச்சாரம். இதெல்லாம் நீ தலையிடாத.
1: நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானே நான் சொல்றேன். இதுல எனக்கு பங்கு இல்லையா? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து நடத்ததானே குடும்பம்.
0: அதுக்காக அந்த பையன் போய் நான் வேலை பார்க்கணுமா?
1: நான் ஒன்னும் அப்படி சொல்லியே, இதை விட நல்ல வேலை கிடைச்சா அங்க போங்க. இங்க இப்ப அவர் தானே உங்க வேலைக்கு கூப்பிடுறாரு, அதையே வேணாங்கிறீங்க?
0: இல்லம்மா, இதுக்கு நம்ம முத்து சம்மதிக்கணுமே.
1: இது பாருங்க, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் நாயும் வயிறு வேறதானுங்களே. அவர் கல்யாணம் ஆகாதவரு, அவர் சம்பாதிக்கிறது அவரும் அவங்க அம்மாவும் சாப்பிடறதுக்கு போதும். நமக்கு அப்படிங்களா? நம்ம நாலு பேர் சாப்பிடணும், முடித்துக்கணும். நாளைக்கே நம்ம குழந்தை குட்டின்னு குடும்பம் பெருசாயிடுச்சுன்னா இப்பவே நம்ம குடும்பத்துக்கு வர வருமானம் நமக்கு பத்தல. வீட்டுல வயசுக்கு வந்த தங்கச்சி வேற இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும். உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, நாளைக்கே அவர் உடம்பு சரியில்லாம வந்து படுத்தாருன்னா அவருக்கு வைத்தியம் பண்ண வேண்டாமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் என்ன தப்பான காரியத்துக்கு அவங்களை கூப்பிடுறாரு? உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்கணும், அது அவருக்கு இருக்கு. வீட்டுல தங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த தாலி தவிர வேற எதுவுமே இல்ல. காலகாலத்துக்கு நானும் உங்க தங்கச்சியும் மூலியா தான் இருக்கணுமா? இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் தான். அதுக்காக வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியுமா? ஏதோ மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம்.
0: என்னமா பொண்ணி, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கனே.
0: எங்க அந்த பையன் தூங்குறானா? எழுந்திரிச்சிட்டானா?
1: அவர் காலையில எழுந்திரிச்சிட்டாரு.
0: அம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ வந்ததுல இருந்து எப்படி எல்லாம் அந்த பைய மாறிட்டான். டேய், வெளிய வாடா. டேய்,
1: அவர் வீட்ல இல்லனே.
0: வேலைக்கு போற நேரத்துல எங்க போயிட்டான்?
1: வேலைக்கு தான் போயிருக்காரு.
0: நான் இல்லாம என்னைக்கு அவன் போனது இல்லையே. சரிம்மா, போயிட்டு வர. சீக்கிரம் எடுத்துட்டு
2: வாப்பா. சீக்கிரம்
0: நல்ல நேரத்தில் போய் சாமான இறக்க வேணாமா? அப்பா, நீ என்ன இங்க பண்ற? போய் புது வீட்டுல பால் காட்டு.

0: ஏற்பாடு பண்ண. இப்பவே போட்டுமா?
1: ஆமா
0: போப்பா, பாத்து வைங்க.
2: சரிங்க.
3: நமக்குள்ள இடவெளி விழுந்துருச்சுன்னு தள்ளி உட்காந்து காட்டுறியா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உட்காந்தேன்.
3: டேய், வேற இடத்துக்கு வேலைக்கு போனா ஸ்நேகத்தை விட்டு தான் போடுமா? சரி, போனதுதான் போனேன். என்கிட்ட சொல்லிட்டு போனா என்ன?
0: எப்படி நான் சொல்றது? சொன்னா திட்டுவ, போகாதம்ப. அந்த மோட்டர் போட்டுக்க பணம் கேட்ட எத்தனை பேர் அலைஞ்சோம், எவனாவது கொடுத்தானே? சும்மா ஜாலியா சுத்தி தெரிஞ்சவனு கல்யாணத்து வர பண்ணி வச்சுட்டா. தங்கச்சி கல்யாணத்து வர பணம் சம்பாதிக்க வேணாமா? நாளைக்கு என் குடும்பம் பெருசானா சமாளிக்க வேணாமா?
1: ஆமாதான், வேற வழி தெரியல. நாம
3: ஏண்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்? ரெண்டு பேரும் ஒரு நாளாவது பிரிஞ்சிருப்போமா? ஏண்டா வேதனை படுக்கிற?
1: எனக்கு மட்டும் வேதனை இல்லையா?
0: நீ சரின்னு சொல்ற, என் கூட வேலை செய்யலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம்.
3: கை நிறைய சம்பாதிக்கலாமா? சே, காசான பெரிய காசு, காசான மனுஷனை மிருகமா மாத்துது. காசு தேவைதான், ஆனா நல்லவங்க கிட்ட சம்பாதிக்கணும். எனக்கு எந்த நிலைமை வந்தாலும் என் மனசுக்கு பிடிக்காதவங்க கிட்ட நிச்சயமா வேலை செய்ய மாட்டேன். இப்ப வேலை செய்யல போட.
4: என்னது புது பட்டு பாவாடை, தாவணி, வளையலு, அமக்கலமா இருக்க? என்ன விசேஷம்?
5: விசேஷம் ஒண்ணு இல்ல, எங்க அண்ணா ஆசையா வாங்கி கொடுத்துச்சு. நல்லா இருக்கா?
4: உங்க அண்ணனுக்கு என்ன, இன்னும் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாரு.
1: வீட்டுக்கு போடி,
0: போடி வீட்டுக்கு, போடி வீட்டுக்கு. என்ன என்னடா, எவ்வளவு நல்லது நடக்குது?
4: இல்லடா, வந்து
0: என்ன வந்து போய் நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா?
4: தயவு செய்து நான் சொல்றது கேட்க.
0: என்ன சொல்ல போற? வயசுக்கு வந்து பொண்ணோட ஆட்டம் போடுறிய, ஊருக்குள்ள தெரிஞ்சா நாளைக்கு நான் தலை நிமிந்து நடக்க முடியுமா?
4: நீனா என்ன விரும்புறத உன் கல்யாண சமயத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி நானே வந்து உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன்.
0: என்ன பேச போற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுல வந்து பொண்ணு கேளு.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: சொத்து. உன்னை விட நல்ல மாப்பிள்ள என் தங்கச்சி எவன்டா கிடப்பான்? உனக்கு என்னடா ராசா மாதிரி இருக்க?
1: நீ நம்ம சிநேகத்தை மறந்துட்டியோ? நான் வேதனைப்பட்டு இருந்தேன். என் கல்யாணத்துக்கு நீ சம்மதிப்பேன் சத்தியம் என கனவுல கூட நினைக்கல. நீ மாறலடா, நீ ஏவர சாமிதான்.
0: பைத்தியக்காரா, நீ தானடா என கல்யாணம் பண்ணி வச்ச. குடும்பம் வந்தா பொறுப்பு சேர்ந்து வந்திருந்தா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாதான் இதை பத்தி தெரியும். தனியா வேலை செய்யறதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு.
1: என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு.
0: என்னைக்கு இருந்தாலும் நான் உயிராச்சாமி தாண்டா. பார்த்துமா, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணை வந்து பாரு. அதான் பாத்துட்டியே கேளு.
1: சரி,
0: அதுக்கு முன்னாடி அப்படி எப்படி? ஆமா,
2: கர்ப்பா அட கூச்சப்படாத. இப்ப எப்படி இருக்கு? சமமா இருக்குல்ல? இதே மாதிரிதான் வாழ்க்கையில எனக்கு சரி சமமாக்க போற. சந்தோஷம் தானே
1: வீராசாமி? மனசு திறந்து சொல்றேன், என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட உண்மையா இல்ல. உன்னோட பிறகு கொஞ்ச நாள் தான், ஆனா நீ தான் உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏராளமான சொத்துக்களை எவ்வளவு ஒருத்தி அனுபவிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. புரியல? உன் தங்கச்சி என் வீட்டுல விளக்கேத்தணும், அவளை மனசார விரும்புற. என்ன சொல்ற? ஏன்பா மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்க, பதில் சொல்லாம போற?
3: எனக்கு என்ன பதில் சொல்றதே தெரியலங்க. முத்துவுக்கு மீனாவ கட்டி கொடுக்கறதா ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டேன்.
2: என்ன பொருஷன்
4: இது பாருங்க, மீனா சின்ன பொண்ணு, ரெண்டு கட்ட வயசு. அவளுக்கு என்னங்க தெரியும்? பெரியவங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அவளை ரவி கொண்டு வரணும். நம்ம என்ன அவளுக்கு கெடுதலா பண்றோம்? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாம இன்னைக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு யார் காரணம்?

0: யோசிச்சு பாருங்க, இப்போ இவளை செய்யற அந்த மனுஷன் நாளைக்கு நமக்கு ஒரே கரையா மாறிட்டு நமக்கு எந்திக்கும் பஞ்சம் இல்லைங்க. பெரும் சிநேகிதம் நம்மள வாழ வச்சிருமாங்க. பணம் இல்லாட்டி மனுஷன் படத்துக்கு போக வேண்டியதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி மீன் அவங்க சிநேகிதர் கட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவளும் ஏழையாதான் இருப்பா, அவ மட்டும் இல்ல, நம்மளும் பழைய குருடி கதை திருடின்னு போக வேண்டியதான். என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க.
1: என்னப்பா இப்படி பண்ணிட்டா?
2: நீனா ஏன் இப்படி பண்ற? உங்க அண்ணன் உனக்கு கெடுதல் நினைப்பானா? நீனா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன்.
3: நான் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சிருந்தேன். இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருப்பீங்களோ? என்ன கட்டி கொடுக்கறேன் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்போ
2: என்ன
3: தெரிஞ்சுக்கிட்டேன்.
4: என்ன
3: பொறுத்த வரைக்கும் உங்களை நான் புருஷனாவே நினைச்சிட்டேன். நீங்களே என்ன கை விட்டுட்டா?
2: உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதா இருந்தா உன் நல்லது கட்டுறதுல நான் பங்கெடுத்திருப்பேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது உங்க அண்ணன் தான்.
3: அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு விக்க
2: பாக்குறாரு. ஊர் அறிய உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. நீ இங்க வந்து அந்த ஊருக்கு தெரிஞ்சா உன் குடும்பத்துக்கு தான் அவமானம். வீராசாமி அவமானப்படுறது என்னால தாங்க முடியாது. இனிமே பார்க்க வராத. நான் நடுவுல வந்துவேன். நடுவுல போறது அநியாயம்.
5: காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன்.
6: என்ன முத்து சௌக்கியமா பாரு, பிஞ்ச வலையை தச்சுக்கிட்டு இருக்க, புது வலையை வாங்க முடியல. எப்ப கல்யாணம்? என்ன இப்படி கோச்சுக்கிற? அன்னைக்கு வீரசாமி வீட்டுக்கு நிச்சயதாரத்துக்காக ஊர்வலமா வந்தனா? அப்ப நீ எதிர் ஊர்வலம் ஊட்டிய? அதான் பொண்ணு எங்க பாக்க போன?
2: காலம் மிதிச்ச அவன் தலையே மிதிக்கிறவனா? வீரசாமிக்காக சும்மா இருக்க, மரியாதைய போயிடு.
6: கண்ணா நீ தலைய மட்டும்தான் மிதிப்பேன், நான் தலைய கிள்ளி எடுத்துருவேன். பணக்காரங்கிட்ட மோதாதமா, ரொம்ப தப்பு. பணம் பாதாள வரைக்கும் பாயும். நீ வீரசாமியும் ஏதோ ஒட்டிய போன மாதிரி இருந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு? பிரிச்சுட்டோம் பாத்தியா, விழுந்து விழுந்து காதலிச்சிய, என்ன ஆச்சு? அடிபட்டதான் விஜம். நேத்து வரைக்கும் உன் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி.
2: பின்னிரு

0: போகாம போறீங்க? அவன் அண்ணன் போயிட்டு வாங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கான், ஏறா வண்டியில ஏறங்கடா.
1: அச்சா என்ன மச்சா இது, நீங்க வேற பாஷை பேசுறதும் அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு? எப்ப என் கழுத்துல தாலிய கட்டி நம்ம புருஷ முடிஞ்சாதே சந்தோஷமா வாழ்றது, எப்ப அந்த ஆளு தலை முழுகிறது?
2: நீ ஏன் உன் மாமனுக்கு பயப்படுற? அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழ்ல கண்டுபிடிச்சிருப்பான்ல. நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடத்தான் ஒரே குத்து வாய் வெத்தலாக்கு போட்டுறோம்.
1: ஐயோ அப்படியே செஞ்சுக்கிறாதீங்க, அவரு யூனியன் நம்பர், அப்புறம் யூனியன் காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க.
2: ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கைய கட்டி போட்டுட்டியே,
1: இப்ப என்னதான் பண்றது?
2: இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து புயல் சொல்லிருக்காங்க, நீ என்ன பண்ற? உன் மாமன்ட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது, இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிரு, அதனால போயிருவான்.
1: ஆமா என் மச்சான் ஒரு பிசுனாரி, அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது, அனுப்பிடுவான் கடலுக்கு.
2: கடலுக்கு போன மாம கரையோரமா ஒதுங்க போப்புல, அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சிருவோம்.
3: இவன் தமிழ் மட்டும் வாய திறந்து பேசினா எப்படி இருக்கும்? கடவுள் வாய புடிங்கிட்டானே, வர வைப்போம்.
4: அத்தே அத்தே
2: நீயா
4: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தே.
2: நல்லா இரு நல்லா இரு, நேத்து தான் நிச்சயமாச்சு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாக்கோ?
4: ஆமா அத்தே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேதான் உங்க புள்ள கோயில வச்சு தாலி கட்டினாரு.
2: முத்து உனக்கு தாலி கட்டினானா? பெத்தவளுக்கு கூட தெரியாம என் மகன் ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். இத பாருடி, திருட்டு தாலி கட்டுற பயந்தாங்குடி பயல நான் பரல.
4: என் கழுத்துல தாலி கட்டினது உங்க மகன் தான், இந்த சாமி மேல சத்தியம்.
5: அப்புறம் என்னமா, அந்த பொண்ணு தான் சாமி மேல சத்தியம் பண்ணியாச்சு, பேசாம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா நின்னு பேசிட்டு இருக்கிய?
0: நான் இதை நம்ப மாட்டேன், என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்பவே மாட்டேன். விட்டு வாப்பா வா, இத பாரு, இவ கழுத்துல நீ தான் தாலி கட்டினேன்னு சொல்ற, நிஜமா வாப்பா? கட்டலன்னு ஊரே கேட்கும்படியா சத்தம் போட்டு சொல்லுப்பா.

0: கழுத்துல தொங்குற தாலி கண்ணது.
1: வீட்டுக்கு போ. பரிசம் போடுறது எனக்கு, பாய் விரிக்கிறது முத்து போயிலுக்கா, என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கேன் முத்து? வீண் தகராறு வராத. ட்ரெயின்ல கூட ஒரு ஆள் பேர்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டா இன்னொரு ஆள் ஏற முடியாது. ட்ரெயின்ல அப்படின்னா இது வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தெரியுமா?
0: நீ உதவ வாங்காம போக மாட்டல்ல.
1: ஒத்தா உனக்கு எப்படி இருந்ததுன்னா, எவ்வளவு பேரோட வந்திருக்கேன் பாத்தியா? நவரே நெஞ்சில ஏண்டா முதலாளி அடிபடுறான், தொழிலாளி பாத்துட்டு இருக்கீங்களே, வாங்கடா.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்னப்பா இதெல்லாம், என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை.
2: அப்படியா? எங்கேயோ ஒரு தீவுல இருந்து பாஷ தெரியாதன ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா.
1: அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலாகாலத்தான் மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன
2: விழுகுதுன்னு. இங்க அந்த பயணம்
1: ரொம்ப பேருக்கு சாத்த எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. பாவமா இருக்கு புட்டப்பா. விடுங்கய்யா, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன நடுக்கடல பூந்து என் வலைய கிழிச்சா, ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சுட்டான். இவனுக்கு முடிவு இங்க இல்ல. வாடா. ஏண்டா திட்டம் போட்டு வந்த என் வீட்டுக்குள்ள பூந்து என கீழ் இருக்கிறத தட்டிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா?
3: மச்சான் என்ன மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசை நான் அவர்கிட்ட
1: பறிக்கிறேன். யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு.
3: அது இல்ல மச்சான், ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு
1: ஐயோ. வாடுவா, எங்க எந்த உதாரணத்தை காட்ற வேற சொல்ற.
3: அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், நானும் அவரோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான்.
1: பண்ணிக்க.
4: ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன்.
1: அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு,
3: அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மச்சான். சாவரத்துக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கிடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான்.
4: என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இந்த ஒண்ணுதான் மிச்சம், வணங்கிக்க. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டேனா? ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா? என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு மீன் இன்னொன்னு நானு.
2: ஏயா இது உன் முறை பொண்ணு தானே, நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள
1: நுழைவானா? இவளை இவனே கட்டிக்கிட்டும். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க, நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏய் தரைக்கு வரவே வராத, தண்ணிக்குள்ள போ.
5: தம்பி முத்து, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நீ இது வரைக்கும் குடிச்சு நான் பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டவன என பக்குன்னு ஆயிடுச்சப்பா. முத்து நான் வியாபாரி தான், இருந்தாலும் நல்ல புள்ள, நீ கெட்டு போயிடக்கூடாது எவ்வளவோ தடுத்தேன். அஞ்சு கிளாஸ் குடிச்சிட்டு இன்னும் அதிகமா கேக்குறியப்பா. ஏண்டா முத்து என பயமா இருக்கப்பா, பேசாம வீட்டுக்கு போயிருப்பா, வீட்டுக்கு போயிரு.
6: யார் மேலையும் பாச வைக்காதீங்க, அப்புறம் ஒரு நாள் என்ன மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
1: வேண்டாம் தம்பி, நீங்க குடிக்க கூடாது தம்பி.
7: அது எப்படியா முடியும்? உசுருக்கு உசுரா பழகின சிநேதகாரன் துரோகம் பண்ணிட்டான். போதாததுக்கு அவன் தங்கச்சி மீனா தானே தாலியை கட்டிட்டு வந்து இவன் தான் கட்டினான்னு சாதிச்சு விட்டான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாவம் அப்பாவி புள்ள. அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்.
8: நடக்காத கல்யாணத்துக்கு சாந்தி முகூர்த்தம்னா எப்படிமா?
9: என்னது நடக்காத கல்யாணமா?
8: ஆமாமா, இது பொய் கல்யாணம். இதுக்கு முதல் இரவு நடக்கிறது தப்பு.

0: தாலி கட்டலேன்னு கோயில்ல சொன்னியப்பா.
1: அதுவும் போய்தாம்மா. தன்னை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிற பயத்துல தனக்கு தானே தாலியை கட்டிட்டு நம்மள நம்பி வந்துட்டா.
0: முத்து என்னப்பா சொல்ற?
1: ஆமாமா, அன்னைக்கு அவ கோயில சொன்னது பொய்னு நான் சொல்லியிருந்தா அவங்க எது என்ன இருக்கும்? வீராசாமி அவளை கண்டம் துண்டமா வெட்டியிருப்பான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அது தப்பாமா?
0: இல்ல தப்பே இல்ல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை காட்ட வேண்டிய இறக்கம் கூட நான் காட்டல. ஆனா என் பிள்ளை, என் ராசா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடா. ஏன்பா, அந்த பொய்த்தாலிய உண்மையாக்கிடலாம். இப்பவே நம்ம வீட்டுல வச்சு தாலிய கட்டிடு.
1: வேண்டாமா, அது தப்பு. வீராசாமிக்கு நான் கனவுல கூட தீங்கு நினைச்சது இல்லையே. அவளை பார்க்கவே பாவமா இருக்கும். இந்த கழுதையால அவன் தலை குனிஞ்சு நிக்கிறான்.
0: முடியாதுங்க. இது பாருங்க, இப்ப மட்டும் நீங்க எங்க அண்ணனை பார்க்க போறீங்கன்னா திரும்பி வரப்பா எப்படிதான் பார்க்க முடியும்?
1: ஏன் நான் புரியாம பேசுறேன்? உன்னை விட உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சேர்த்துருவோம்.

0: எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன். குடிக்காதனா குடிக்காரன் ஆயிடுறேன். என்ன பகல கண்ட கனவு பலிக்காதல்ல?
1: உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா, நடந்ததை பகல் கனவா நினைக்கிற அந்த மனவலிமா உனக்கு தாண்டா வரும். அது பகல் கனவு தாண்டா, அது பகல் கனவு தான். பலிக்காதரா, பலிக்காத பலிக்காதரா, அது பகல் கனவு தாண்டா.
0: தேவிராசாமி, நான் என்னென்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்டா. இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
1: பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, பிள்ளைங்க காட்டுற பாசம், ரத்த பாசம், பொண்டாட்டி காட்டுற அன்பு, காதல் பாசம். ஆனா ரத்த பாசம் காதல் பாசத்தை விட நண்பன் காட்டுற பாசம்தான் உண்மையான பாசம். எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அத நான் இப்பதான்டா உணர்ந்துகிட்டேன். இப்பதான்டா உணர்ந்துகிட்டேன்.
2: கடலுக்குள்ள போயிட்டாங்க, கரையில எந்த படமே இல்ல.

0: கண்ணு. அட ஓ, என்ன கட்டிக்கிறப்ப எதுக்கு புடவை கட்டினு யோசிக்கிறியா? அதுவும் நியாயம் தான். சொல்லியா
1: சொல்லிடுறேன் சுவாமி.

0: வந்திருந்தா எப்ப பார்த்தாலும்
1: சுருக்கிக்க.

0: ஏய் பாப்ப சிரிப்ப பாரு.
1: புறம்போக்கு இடம் தானே, வீடு கட்டலான்னு பார்த்தேன். ஆனா இது பட்டா போட்ட இடம்னு நிரூபிச்ச பாரு முத்து, நீ பெரிய ஆளுப்பா.
2: ஐயோ முத்து நான் இல்லைங்க,
1: பேர் மாத்திக்கோ.
2: அங்க இருக்கு.
0: என்னாச்சு குமார்,
1: என்ன ஆச்சா முத்து? நீ அன்பா தொட்ட இல்ல, அதனுடைய விளைவு தாலி கட்டியாச்சா?
2: இன்னும் இல்லண்ணே.
1: இன்னும் கட்டலையா? கட்டு கட்டு கட்டு கட்டி மாடிங்க.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:50. பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சி ரோஜா என்ற தலைப்பில் வளம் வர காத்திருக்கிறது. ரோஜா மலரின் மனம் போல மனதை வருடும் இந்த பாடலில் காதலின் புதுமையும் நினைவுகளின் நெகிழ்ச்சியும் அழகாக கலந்திருக்கிறது. ஆம்நேர்களே, கோகுலம் படத்திற்காக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 5:34 பொன்மாலை பொழுதில் ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள். ரோஜா ஒன்று மலர்ந்ததோ, ராஜாவின் மனம் கவர்ந்ததோ, காதல் பேசும் காற்றினிலே கனவுகள் என்று ஆடுதே. ராஜா சின்ன ரோஜா ஓசை கேட்டவுடன் நினைவுகள் அனைத்தும் மலர்ந்துவிடும். பாடல் வருகிறது ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து.

ரோஜா மலர்ந்தாலே மனதில் ஆயிரம் நினைவுகள் மலரும். அந்த மலரின் மென்மை போலவே இந்த பாடலும் நம் மனதை மெதுவாக வருடும். பாடல் ஒலிக்கிறது சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது.

நேரம் 5:14. பொன்மாலை பொழுது இன்றைய நிகழ்ச்சி ரோஜா என்ற தலைப்பில். ரோஜாக்கள் மலர்ந்த தோட்டத்தில் மௌனமாக நின்ற காதல் போல, காற்றோடு சேர்ந்து பயணிக்கும் வாசம் போல இந்த பாடல் நம் நினைவுகளோடு கலந்திட வருகிறது. ஆம்நேர்களே, மனுநீதி திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடியது.

பொன்மாலை பொழுது. மலர்களில் ரோஜா எவ்வளவு அழகோ, காதலில் நினைவுகள் அதைவிட அழகு. இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் ஒரு மென்மையான ராகம் இது. ரோஜா படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

நேரம் 5:25 இணைந்திருக்கிறோம். முதன்மை அலைவரிசையில் இது பொன்மாலை பொழுது. இன்றைய தலைப்பு ரோஜா என்ற பாடல்களோடு வளம் வரைந்து கொண்டிருக்கிறது. இளமையின் இனிய உணர்வுகளையும் காதலின் மென்மையான கனவுகளையும் கவிதையாக சொல்லும் அற்புதமான பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை ரோஜா என்ற தலைப்பில் மனம் வீசி நம்மிடமிருந்து விடைபெறும் இந்நிகழ்ச்சி இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: तकनीकी निर्देशन बटी लैंगलिंगडो, कलाकार अश्विनी वालिया, बाबला कोचर, शिमाइला परवेज, परवेज गौहर और आर एस रघु, ध्वन्यांकन विकास सांगवान और शानु मुक्सीम, निर्माण सहयोग जगबंधु जाना, आलेख अजीत होरो, निर्देशन तथा निर्माण विमलेश चौधरी। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम ग्रेनेडियर योगेंद्र सिंह, और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிமேனன் மற்றும் கல்பனா பாடிய பாடல் ஒலிக்கிறது. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் தொடரும் பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் பாடியது. பாடலின் படம் தூள்.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின் தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவர் இன்று சிக்கிம் மாநில காவல்துறைக்கு சிறப்பு வண்ணத்தை வழங்கி பேசினார். இது சிறப்பான சேவை, அசைக்க முடியாத கௌரவம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும் வடகிழக்கிலிருந்து 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்கிறது. மேலும் காவல்துறை மக்களிடம், குறிப்பாக பெண்கள், ஏழைகள் மற்றும் குழந்தைகளிடம் அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை சமாளிக்க காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சிக்கிம் மாநில காவல்துறை அனைத்து நவீன வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த சவால்களை சமாளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை பராமரிப்பதிலும் பேரிடர்களை தணிப்பதிலும் சிக்கிம் காவல்துறையின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திரையில் மதிப்பிடும் முறையானது அதிக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முற்போக்கான கருவி என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுக்கான OSM அமைப்பில் உள்ள முரண்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்த கவலைகளுக்கு பதிலளித்து பேசினார். நடைபெற்று வரும் மறு மதிப்பீட்டு செயல்பாட்டின் போது அனைத்து குறைபாடுகளும் சரி செய்யப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களும் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களும் OSM அமைப்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிபிஎஸ்இ இந்த அமைப்பை செயல்படுத்துவது இதுவே முதல் முறை என்றும், OSM செயல்முறை திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 40 கோடி ஸ்கேன் பக்கங்கள் முதல் முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் விவரங்களை வெளிப்படையாக அணுகவும், தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை நேரடியாக பார்க்கவும் OSM அமைப்புகள் வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மதிப்பீட்டின் போது ஏதேனும் விடையோ அல்லது பிரிவோ கவனிக்கப்படாமல் விடப்பட்டதா என்பதை அவர்கள் சரிபார்க்க முடிகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் கடினமாக உழைக்கும் விவசாயிகளின் அயராத முயற்சியால் போதுமான அளவு உணவு தானிய இருப்பு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்

0: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காரிஃப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், இந்த ஆண்டு நாட்டின் மதிப்பிடப்பட்ட உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்களுக்கும் அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 5.3% அதிகம் என்றும் சுட்டிக்காட்டினார். வேளாண்மைக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். காரிஃப் வேளாண்மை துறையின் நலனுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க இந்த 2 நாள் மாநாடு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை மற்றும் பிற துறைகள் குறித்து விவாதிப்பதற்கும் இந்த மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் பொது நிறுவனங்களிலும் சூரிய சக்தி தகடுகளை பொருத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு மசூதிகளில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு தானங்களை வழங்கினர். ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய திருநாளாக விளங்கும் பக்ரீத் பண்டிகை இறை நம்பிக்கை, சகோதரத்துவம், இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் இதனையொட்டி பல்வேறு மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இவர்கள் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முடிவில் இறைவனுக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி தானமாக வழங்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகை தியாகம், தன்னலமற்ற குணம் ஆகியவற்றின் அடையாள சின்னம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுலத்திற்கு குறிப்பாக நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்ய நம்மை தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நல்ல தருணத்தில் சமூகத்தில் அண்மையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனித திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில், இப்பண்டிகை சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் நல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்துதல், உணவு தானியங்களை கொண்டு செல்லும் மாநில ஏஜென்சிகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உணவு தானியங்களை கையாள்வதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான செலவினங்களை மத்திய அரசின் சார்பில் உதவும் மற்ற நடவடிக்கைகளை சீரமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு 81.35 கோடி மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்ற இத்திட்டம் உதவும். அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு இத்திட்டம் மாற்றான ஒன்றாக இருக்காது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரேஷன் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வறுமை மீட்பு திட்டங்களை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் பரவலை தடுக்கும் புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
0: காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் வேளையில், சர்வதேச சுகாதார நிதியின் கீழ் பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்துள்ளது. இதனை அடுத்து உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளில் விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் இறங்குவதற்கு முன்பு சுய அறிவிப்பு படிவங்களை கட்டாயம் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளன. இந்நிலையில் காங்கோ

0: நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது.
1: சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் துணிச்சல் மற்றும் தேசபக்தி மக்களை எப்போதும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் அறிவு கூர்மையில் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அவரது வலியுறுத்தலும் குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்டத்தின் அச்சமற்ற போர் வீரரான வீர சாவர்கர் தனது முழு வாழ்வையும் தாய்நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் மீதும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அவர் என திரு அமித்ஷா மேலும் தெரிவித்தார். தீண்டாமை போன்ற சமூக தீமைகளை வீர சாவர்கர் தனிமையாக எதிர்த்ததாகவும் நாட்டு மக்களை ஒருங்கிணைத்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அவரது வாழ்க்கை தொடர்ந்து மக்களுக்கு வழிகாட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் கிருஷ்ணா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:32:37. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து சங்கர நம்பூதிரி பாடியுள்ள பாடல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்கள், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்: முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலர், இதில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன். இந்நாடகத்தில் பங்கேற்போர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மேனன், டி. ஜனார்தனன், ஜே. தனலட்சுமி ஆகியோர். அமைப்பு ஏ. பி. எலிசபெத் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி FM ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 தேன் சந்த தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நமது முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க தமிழ்மொழியின் சிறப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்முலா. எட்டு இரண்டுக்கும் 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடும்

அவர் நெடுங்காடு கா பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9 மணிக்கு அரங்கிசை அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12 மணிக்கு கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். பெண் எழுத்தாளர்கள். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இதே அலைவரிசையில் மாலை 5 முதல் கேட்கலாம். மாலை 5 பொன்மாலை பொழுது தேன்றல் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடைக்காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். ஒன்பது ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 5 இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:10 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8. காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கு சுவாமிநாதன். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே பெண் எழுத்தாளர்கள். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்த்வான். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.
இதனிடையே காலை 8:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7 மணி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசையின் தொடக்கமாக ஹரிணி பாடிய பாடல் ஒலிக்கிறது. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் ஒளித்த அந்த பாடலை தொடர்ந்து டைம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடியது.

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர்,

0: உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில்

0: பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளர்சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளர்சிடியாவில் கிளர்சிடியா செபியம், கிளர்சிடியா மெகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிடியா மெகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளம் ஆகும். இது ஆதார் மற்றும் நில பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரி ஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியம் ஆகும். முக்கிய பயன்கள். மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம். இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம். விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம். கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை. அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்கள். ஆதார் அட்டை, பட்டா மற்றும் சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாரம்பரிய நெல் வகைகள்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பாரம்பரிய நெல் அப்படின்னு அந்த காலத்தில் விளைஞ்ச நெல் சார் அது. அதாவது ராஜாக்கள் விரும்பி சாப்பிட்டது, சத்து நிறைஞ்சதாக இருக்குது சார் அது. இன்றைக்கி அதனால தான் வந்து அந்த பாரம்பரிய அரிசிகளை மக்கள் தேடி எடுக்கிறதுக்கு காரணமாக தான், அரசாங்கம் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு காரணமாக தான் சார். பாரம்பரியங்கிறது எப்பயுமே வந்து ஒரு நஞ்சு கலக்காத சத்துக்கள் நிறைந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்த அரிசி சார். அதோட சிறப்பு, அதுக்காக தான் இன்றைக்கி அதை தேடி தேடி எடுத்துகிட்டு
2: இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்பட்டு வந்த இந்த பாரம்பரிய நெல் வகைகள் ஒன்றுனா சொல்லுங்களேன்.
3: நெல் வகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரகத்துகள் மேலே இருக்குது சார். இதில் அதிகமாக மக்கள்கிட்ட வந்து விரும்பி ஏற்றுக்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிலது சார், கருப்பு கவனி, கருங்குருவை, மாப்பிள சம்பா, காட்டு யானம், எழுப்பிப்பு சம்பா, 60 கோடை, இந்த மாதிரி ஒரு ஒரு 10 ரகங்கள் இருக்குது சார். இது இந்த ரகங்கள் வந்து அருமை மக்களுக்கு ஒரு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பயன்பாடு அதிகமாக இருக்குது சார்.
2: இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாப்பிள சம்பா, கருப்பு கவனி, இந்த நெல் வகைகள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்களேன்.
3: நிச்சயமாக சார். இப்போ கருப்பு கவனின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் விரும்பி சாப்பிட்டாச்சுன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அரிசியோட கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு பழுப்பு கலந்த மாதிரி இருக்கும். அது இந்த அரிசி வந்து உயரமாக 6 மேலே வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம், அது நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம். அதனோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, அதுமாதிரி தைராய்டு உள்ளவங்களுக்கு, கேன்சர் உடைய செல்கள் அழிக்கக்கூடியது, இப்படி வந்து பலவித வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிசி சார் அது. இந்த அரிசி வந்து நான் ஒரு சின்ன சங்கடம்னு கேட்டிங்கன்னா வேகக்கூடிய தன்மை நேரம் ஆகும். ஏன்னா வந்து நார்சத்து கூட உள்ள அரிசி, அதனால் வந்து கஞ்சியாக எடுத்துட்டாங்கன்னு நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு பலனுள்ள ஒரு விஷயம் இருக்கும். சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சார் அது.
2: பெரும்பாலும் மக்கள் வந்து பாரம்பரிய நெல் அரிசி சாப்பிட்றதா முன்னே வந்துருக்காங்க.
3: ஆமாங்க சார். பாரம்பரிய அரிசியில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால மக்கள் விரும்பி எடுத்துக்கிறாங்க சார்.
2: பழதானியம் 100 கிலோன்றாங்க, அது ஏன் சார் அது?
3: இன்றைக்கி வந்து மண்ணில் வந்து ரசாயனத்தை நிறையா கொட்டி கொட்டி அந்த மண்ணு கிட்டத்தட்ட வந்து செத்து போயிடுச்சு, அதில் நுண்ணுயிர்களாக இறந்து போன கண்டிஷனில் இருக்குது. திருப்பி இருக்கிற அந்த கொஞ்சம் நுண்ணுயிரையும் வந்து வளர்த்து கொண்டு வந்தால் தான் விவசாயம் செழிக்கும். அந்த நுண்ணுயிரை வளர்க்குறதுக்கு சாதாரண மக்கள் வந்து 25-30 கிலோ தான் வந்து அந்த பழதானியத்தை வரைப்பாங்க. ஆனால் அது பத்தாது. ஏன்னா விஞ்ஞானிகள் அறிவுறுத்துற ஒரு விஷயம், 4% கரிமச்சத்தை கூட்டணுங்கிறாங்க. இந்த 100 கிலோ பழதானியத்தை விரைச்சா மட்டும்தான் சீக்கிரமாக அந்த கரிமச்சத்தை கூடும் சார். ஏன்னா விளைச்சல் வந்து கரிமச்சத்தோட அளவு வச்சு தான் விளைச்சல் கூடும்.
2: இயற்கை விவசாயத்தில் இடுபொருட்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்கல்ல சார், ரொம்ப அவசியமா? சூழலும் நேரமும் அதெல்லாம் ஒத்து வருமா?
3: நிச்சயமாக ஒத்து வருங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரசாயனம்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒரு பொட்டாஷோட ரேட் 2000 வருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரேட்டு 1600 750 தாண்டிகிட்டு இருக்கு, யூரியா பார்த்தீங்கன்னா 300 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அது பெரிய மலைக்கக்கூடிய விஷயம். அதுவே நம்ம இயற்கை இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தயாரித்தோம்னாக்க செலவினங்கள் கம்மி, நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம இடுபொருள் தேவையான சேர்த்து கூட கொடுக்கலாம் சார். அது அதோட இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கனாக்க எப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு சத்துக்கும் ஒரு மருந்து இருக்கோ, அதே மாதிரி வந்து நோய்க்கு பூச்சிக்கு அதோட ஆரோக்கியத்துக்கு நம்ம ஒன்று ஒன்று அதை தயாரிக்கிறோம் சார். இதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நோய்க்கும் பூச்சிக்குமே ஒத்து வரும், சத்தை கொடுக்கக்கூடியதான் அவன். அப்போ ஒரு பொருள் வந்து இருவேறுபட்டு வேலை செய்யும் போது நமக்கு ஆதாயமான ஒரு விஷயம் தான். இதுமாதிரி பஞ்சகவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கான வந்து சத்தை கொடுக்கும். இப்போ மீன் கரைசல்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கு சத்தம் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் பூச்சிக்கான எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மின்னக்கூடியதாக இருக்கும். எண்ணெய் கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேப்பெண்ணை இழுப்பெண்ணை புங்கெண்ணை கரைசல், அந்த எண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா அருமையான பூச்சி வெரைட்டி. அடுத்து ஜீவாமிர்தம்னு ஒன்று இருக்குது, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய விஷயம், அது இன்ஸ்டன்ட் சார், அது குளுக்கோஸ் மாதிரி. இப்படி நிறைய இடுபொருள் இருக்குது சார். நம்ம இத்தனையும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா மட்டும்தான் அந்த பயிர் எடுத்து

0: இப்போ நீங்கள் என்னென்ன இயற்கை இடுபொருட்கள்லாம் பயன்படுத்துறீங்க?
1: பலதானியை வரைச்சிருவோம். அதுக்கப்புறம் கையில் முன்னெச்சரிக்கை நாங்கள் தயார் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தான் பஞ்சகாவியம், மீன் கரைசல், எண்ணெய் கரைசல், இந்த மாதிரி ஐட்டம் ரெடியாக வச்சுருப்போம். இப்போ ஜீவாமிரதங்கிறது நாங்கள் அப்பப்போ தயார் பண்ணிக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏழை கரைசல்லாம் வந்து முதல்ல போட்டு நொதுக்கி வச்சுருவோம் சார். ஏன்னா நொதிக்கக்கூடிய பொருள்
0: எல்லாமே நீங்கள் தயாரிக்கிறீங்க?
1: தயாரிக்கிறோம் சார்.
0: சமீப காலமாக தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை ரசாயன உரங்கள் பயன்படுத்திருக்கீங்களா?
1: இல்லை சார், நான் 2000 முன்னாடி வந்து ரசாயனம் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போயும் ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடம் வந்து நம்மளால் போய் பண்ண முடிய இடமா இருக்கு. இயற்கை விவசாயங்கிறது ஒரு 2000 தான் ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 26 ஆண்டுகள் எடுத்துட்டு ஆயிடுச்சு நான் ஆரம்பிச்சு.
0: ரசாயன உரங்களும் பயன்படுத்தி இருக்கிறீங்க?
1: இருக்கு சார், இருக்கு.
0: ஏன் இயற்கை விவசாய முறைக்கு நீங்க திரும்பி வந்திருக்கீங்க?
1: செலவினங்கள் சார் முதல் விஷயம் அது. அடுத்தது வந்து மருந்து அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாதிப்பு இருக்கு. அதோட செலவினங்கள், அதோட பாதிப்பு, மண்ணோட வளம், இது எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு சார். அடுத்த நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகம் நோக்கி தான் நம்ம போற மாதிரி இருக்கு. அதுலேருந்து தப்பிச்சு எட்ட வரணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நஞ்சு கலக்காத இந்த இயற்கை உழவாண்மை மட்டும்தான் முக்கியமான விஷயம் சார். உலகம் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு.
0: ஒரு சில விவசாயிகள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் சார், அது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணா மகசூல் அதிகமா கிடைக்காது, நமக்கு நஷ்டம் கூட ஏற்படும் அப்படின்ற சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை விட்டு நகர்றாங்க.
1: இயற்கை விவசாயத்தில் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து இயற்கையால் உண்டானதான ஒழிய நம்மளால் ஒரு வாய்ப்பு இல்லைங்க சார். ஒரு சில நேரங்களில் அந்த இயற்கை நம்ம வளத்தை வந்து விளைச்சலை கூட்டி கொடுக்கும், ஒரு சிலத்தை பாதிப்பு உண்டாகும் சார். அது நம்ம கையில் இல்லை. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கக்கூட மிஞ்சாதுன்றது அந்த காலம் சார். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நெல் விவசாயத்தில் வந்து பயிர் வைக்க போகிறோமோ முதல்ல நம்ம திட்டமிட்டணும். இந்த நெல்லோட வயசு என்ன, இந்த நெல் என்ன மாதிரி நோய் பூச்சிதலுக்கு தாக்குதல் ஆளாகும், என்ன மாதிரி உணவு அது கொடுக்கணும், பயிர் பாதுகாப்பு என்ன சார், நம்ம முதல்ல இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார். அடுத்து அந்த பயிரை டெய்லி போய் பார்க்கணும், பயிர் கூட பேசணும் சார். சும்மா நம்ம நட்டுட்டு எட்ட வந்துட்டா நிச்சயமா முடியாது. சரியா திட்டமிட்டு நம்ம செயல்பட்டோம்னாக்க வெற்றியை தடுக்க யாராலும் நிச்சயமா முடியாது சார்.
0: இப்போ சாதா அரிசி சாப்பிட்றதுக்கும் இயற்கை விவசாயத்தில் விளைந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்றதுக்கும் நல்ல நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நம்ம ஊட்டச்சத்து கிடைக்கும், அதனால நம்ம 50 ரூபா 100 ரூபா கூட தான் விற்கிறாங்க. ஆனால் நமக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்கு இல்லைங்களா?
1: விலைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து அதிகமான விலை இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், 9 வருஷத்துக்கு முடி கிச்சன் சம்பா நின்றுட்டு இருந்தேன், மழையால் அறுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. 29 மூட்டை மாட்டுக்கு தான் அரைச்சி போட்டேன். வருத்தம் ஒரு பக்கம் தான், நான் விவசாயத்தை நிறுத்தலை, அது இயற்கை இடுபாடால் நடந்த கோளாறு, என்னால் இல்லை. அதனால நான் வந்து மனசை கல்லாக்கிட்டு என்னோட மாட்டுக்கு அதை உணவாக்கிட்டு அடுத்த கட்டத்தை நான் நகர்ந்துட்டேன். அடுத்த போகத்தை என்ன செய்யும் செய்ய ஆரம்பித்தேன், அடுத்த போகம் சீதர்ஷன் ஒத்து வந்து நல்ல விளைச்சல் எடுத்தேன் சார். ஸோ இந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டினா அந்த விலை வந்து மற்றவங்களோட பார்வையில் கூட தெரியும் ஒழிய எங்களோட பார்வையில் அது சரியான விலைங்கிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு உண்டாகிறோம் சார். அடுத்து இயற்கை விவசாயத்தை விட்டு விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னாக்க இன்னொரு கேள்வி கேட்டிங்க, அது மிகச்சரியான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வராங்க, அவங்க வரும்போது ஒரு கனவோடு வராங்க. ஏன்னா தவறான வழிகாட்டுதலை பார்த்துட்டு 50 மூட்டை எடுக்கலாம், 100 மூட்டை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சார். நான் நீங்கள் சரியாக திட்டமிடுங்க, சரியான உணவு கொடுங்க, வரவு செலவு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக நஷ்டம் வராது. ஏன்னா சரியான உங்களோட உழைப்பு இருக்கணும், சரியான பருவத்தில் நடணும், நஷ்டம் வராது. அதுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கோம் சார். நிச்சயமாக செய்யலாம், வெற்றி பெறலாம் சார். வர்றவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லவும் வழிகாட்டவும் தயாராக இருக்கோம்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இயற்கை விவசாய முறையில் நஷ்டமே இல்லை, லாபம் தான்.
1: நிச்சயமாங்க சார்.
0: உங்களால் ஒரு 10 பேர் நல்ல ஊட்டச்சத்தோடு வாழறாங்கன்னு சொல்லலாம்.
1: ஆமாங்க சார்.
0: சில விவசாயிகள்லாம் ஏதோ நட்டுறாங்க, எப்பயாவது ஒரு தடவை வந்து பார்க்குறாங்க, அப்படி இல்லாமல் முழு நேர ஈடுபாடு இருக்கணும் இல்லைங்களா?
1: அவசியம் சார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை பிறந்தா அப்படியே விட்டுருவோமா சார் நம்ம? இந்த குழந்தைக்கு வந்து டாக்டர் கேட்டு எந்த வயசில் என்னென்ன கொடுக்கணும், 3 மாதத்தில் என்ன கொடுக்கணும், 6 மாதத்தில் என்ன கொடுக்கணும், 8 மாதத்தில் என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் கணக்கு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு கணக்கு பண்ணுறவங்க நம்ம பயிருக்கு ஏன் சார் அதை கணக்கு பண்ணக்கூடாது? ஒரு ஒரு பயிரும் ஒரு உயிர் தான். நம்ம வீட்டில் தான் ஒரு புள்ள ரெண்டு புள்ள இருக்கோம், எத்தனை நெல் நாற்று விட்றோம், அத்தனையும் உயிர் தானே சார். இப்போ அந்த அத்தனை உயிரை நம்ம வந்து கைவிட்ட முடியுங்களா? அப்போ பார்த்து பார்த்து செய்யணுன்றது நம்மளோட கடமை, அதை சரியாக செய்யணும் சார். அது மாதிரி செஞ்சால் வெற்றி நிச்சயம் தான் சார்.
0: 1 ஏக்கர் மாப்பிள்ளை சம்பா பயிரிடுறோம், எவ்வளோ செலவாகும், மகசூலில் எவ்வளோ கிடைக்கும்?
1: செலவுன்னு பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட வந்து விலையாக எனக்கு சொல்ல தெரியல. பட் பஞ்சகவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு வந்து 3 லிட்டர் வரும் சார். ஒரு 4 ட்ரிப் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் கரைசல் பார்த்தீங்கன்னா அதே அளவு வரும் சார், கிட்டத்தட்ட ஒரு 10 லிருந்து 12 லிட்டர் ஒரு ட்ரிப்பு தேவைப்படும். எண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 2.5 லிட்டர் ஒரு 4 ட்ரிப்பு. இதெல்லாம் என்ன சார் பெருசாக விலை வந்துருப்போம் கிடையாது. அது பலதானி இனிஷியலில் விதைக்கும் போது கிட்டத்தட்ட 7 லிருந்து 8000 ரூபா வருது. தரை வழியாக கொடுக்கும்போது ஜீவாமிரத்தை கொடுக்க போகிறோம். ஜீவாமிரத்தை என்ன சார் சேர்க்க போகிறோம்? சாணம், வெள்ளம், புளிச்ச தயிர், முளைக்கட்டின தானிய கரைசல், தண்டி. யோசிச்சு பாருங்க சார், இது ஒரு பெரிய செலவுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
0: ரசாயன உரம் வாங்க போனால் தான் காசு கொடுத்து வாங்க,
1: இன்னைக்கு நிலைமை வாங்க முடியாது சார். அப்படி தான் இருக்குது. இது நம்மளே தயாரிக்கிறோம் சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல விஷயம் தான்.
0: லாபம் நமக்கு
1: நிச்சயமா சார், நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து விளைச்சல் இருக்கும்.
0: இப்போ இந்த காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய நெல் வகைகள்லாம் எவ்வளோ உதவியாக இருக்குது சார்? அது
1: காலநிலை 2 விதமாக சார். ஒன்று சில புயல் மழை போது அழிவு வருதான், அது எல்லாருக்கும் உள்ளது சார், அது நம்ம தடுக்க முடியாது. அதே சீதோஷனை வந்து ஒரு விவசாயி வந்து வளர்த்து விடுறதும் உண்டு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இப்போ இந்த நான் பயிருக்கு எந்த பராமரிப்பு கொடுக்கலப்பான, விளைச்சல் நடப்போம், ஊரே விளைச்சல் இருப்பேன். அப்போ இந்த காலநிலைங்கிறது என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சார். அது நம்ம கையில் இல்லை.
0: அந்த பேரிடர் காலங்களெல்லாம்
1: பேரிடர்கள் பாதிப்பு தான் சார், அதை நம்ம தடுக்க

0: முடியாது. அதை ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும்.
1: அது அரசு
0: அரசு வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் உதவிகள் செய்து சார், இந்த எங்களை நேரடியாக கூப்பிட்டாங்கன்னாக்க எங்களோட வேண்டுகோளை வைப்போம். எங்களை புரிஞ்சிக்கும் போது எங்களோட வளர்ச்சி தான் கூடும் சார். அது
1: பொதுவாக விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசில் ஏதாவது நிதி உதவி கொடுக்குறாங்களா?
0: செய்கிறாங்க சார். அரசு இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது. அரசோட ஆலோசனை நிறைய எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கனாக்க இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு சார். உழவர்கள் நேராக கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் சந்திக்கிற பிரச்சனையை சொன்னோம்னாக்க அவங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு எளிமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குற தீர்வுகள்னு பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பெரிய லெவலில் இருக்காது. உற்பத்திக்கு பண்ணுறோம்னாக்க கொஞ்சக்காய் வெரைட்டி பண்ணுறோம், நிறைய கிண்டும் போது இடைஞ்சல இருக்கும், சின்ன சின்ன மெஷினரிஸ் இது மாதிரிலாம் நாங்கள் கேட்டு கொடுத்தோம்னாக்க இன்னும் எங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி அரசு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வருஷத்துக்கு வந்து 2000 + 2000 + 6000 கொடுத்துட்ருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு விவசாயம் முன்னுக்கு வரணுன்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க.
1: ஒரு ஊக்கம்
0: ஊக்கத்துக்கு தான் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செம்ப கொடுக்குற மாதிரி அமையும். அது மட்டும் இல்லை சார், செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஆராய்ச்சியில் இருக்காங்க அரசு. ஏன்னா இன்றைக்கி அடிப்படை உணவு தான், என்ன தான் தங்க வள்ளின்னு வச்சிருந்தாலுமே பசின்னு வரும்போது உணர்வு வந்து அரசாங்கம் அதுக்கான தேடுதல் அதுக்கான விஞ்ஞானிகள் நிறையா தூண்டிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு நிச்சயமா அவங்களால ஒரு பலன் நிறைய இருக்கும்னு நம்புறேன் சார்.
1: இப்போ இந்த பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாக்கிறதுல உங்களுடைய பங்கு என்னவா இருக்கு சார்?
0: அது கொஞ்சம் போராட்டம் தான் சார். என்னன்னா வண்டு எலி இதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறோம் சார். பட் அதுக்கான முயற்சி நான் பண்றோம். ஓரளவுக்கு வந்து ரூம்ல வைக்கிறோம், புகை போடுறோம், மிளகாய் வைக்கிறோம், வசம்பு வைக்கிறோம், இது மாதிரி வச்சுட்டு ஓரளவு நாங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதனை தேடுதல் இருந்துகிட்டு இருக்கு சார்.
1: படித்த இளைஞர்கள்லாம் சார் விவசாயம் பண்ணவும் வராங்க, இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க, இது போல நம்ம பாரம்பரிய நெல் சாகுபடிக்கும் பண்ண முன் வராங்க. அவங்களாம் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? வேற வேலை கூட பார்க்கலாம் அவங்க.
0: நிச்சயமா சார், இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் மட்டும் இல்லை சார், வேலையில இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னாக்க ரெண்டு விஷயமா வராங்க சார். ஒன்னு விவசாயத்து மேல இருக்கிற ஆர்வம், ஏன்னா இன்னைக்கு நிறைய புரிந்துணர்வோட இருக்காங்க இளைஞர்கள்லாம். ஒன்னு அடுத்தது ஐடி ஃபீல்டுகளும் ப்ரெஷரோட தான் வருவாங்க. அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பசுமைன்றது ஒன்று அவசியம் சார். அது இந்த ஃபார்ம் உள்ள வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயம் விரும்புறாங்க, மன அமைதியும் தேடுறாங்க. ரெண்டுக்கும் வந்து இந்த இயற்கை உழவுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் அமையும் சார்.
1: இப்போ இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்த நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: நிச்சயமா சார், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஏன் இந்த மதிப்பு கூட்டுறதுன்னு கூட இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு விவசாயத்துல ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணதுக்கு பிறகு எங்க அவன் சங்கடம் வருதுன்னா உற்பத்தி பண்ண நெல் எங்க வைக்கிறேன்னு தெரியாது சார், என்ன பண்ண தெரியாது. இப்ப சாதாரணமா உற்பத்தி பண்ணா கொண்டு போய் கமிட்டியில் வித்துட்டு போயிடலாம். ஆனா இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு நீங்க 1 கோடி வச்சிருந்தாலும் ஒரு சின்ன பெட்டி போதும், அதுக்காக ஒரு பவுன் வேணும், ஒரு சின்ன டப்பா போதும். ஆனால் 1/4 ஏக்கரில் உற்பத்தி பண்ண நெல்லை வைக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவை. எலி வண்டு பூச்சிட்டதை காப்பாது பெரும்பாடு. ஸோ அதில் தான் அவன் ஜெயிச்சு எட்ட வரணும்னாக்க அதை மதிப்பு கூட்டி கொடுக்கணும் சார். விதை நெல்லாக கொடுக்கலாம், கஞ்சிமாவை கொடுக்கலாம், அரிசியாக கொடுக்கலாம், உப்புமாவு ரவையாக கொடுக்கலாம், அவுலாக கொடுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ நான் அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நானும் அந்த சங்கடத்தை அனுபவிச்சேன். உற்பத்தி பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலயமாவும் என்னோடய ஆலோசகர் மூலயமா அந்த வழி கிடச்சிது. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து விதை நெல்லாக கொடுக்க ஆரம்பித்தேன், அரிசியாக கொடுக்க ஆரம்பித்தேன், சூப் மிக்ஸாக கொடுக்க ஆரம்பித்தேன், இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, அவல், உப்புமா ரவை, முறுக்கு மாவு, இப்படி பல விஷயங்களாக மதிப்பு கூட்டி எல்லா இடங்களுக்கும் பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார்.
1: மக்களிடையே நல்ல வரவேற்பு
0: இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு சார்.
1: நெல்லில் என்ன மாதிரியெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் அதை சொல்லுங்களா?
0: அதுதான் சார், இப்போ அரிசி, அவல், கஞ்சி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு, உப்புமா ரவை, முறுக்கு மாவு, இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ அடுத்த கட்டம் வந்து நிறைய இப்போ அரசுகிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா இதை வந்து இன்னும் நிறைய மதிப்பு கூட்ட ஐட்டங்கள் இங்கே தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது. அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டு சார். ஒரே ஐட்டம் இல்லாமல் பல ஐட்டமாக போனால் விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
1: இப்போ நீங்கள் என்னென்ன பொருட்களாக தயாரிக்கிறீங்க?
0: அதான் சார், இப்போ சொன்ன இல்லைங்களா, அரிசி, அவல், இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, கஞ்சி மாவு, சூப் மிக்ஸு, முறுக்கு மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள் சார்.
1: உங்களோட உதவிக்கு வேறு யாருன்னா இருக்கிறாங்களா?
0: என்னோட மனைவி தான் சார். ஏன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விவசாயத்தில் வயலில் உற்பத்தி பண்ணி கொண்டு வர வரைக்கும் நான், ஆனால் அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி கொண்டு போகிறதுலாம் என்னோட மனைவி தான் சார். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்க இப்போ நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் உங்கள் மனைவிக்கான பங்கு இதில் இல்லை. ஆனால் ஒரு விவசாயிக்கு மட்டும் ஒரு மனைவியோட ஒத்துழைப்பு இல்லைனா நிச்சயம் ஒரு விவசாயியில் ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க அந்த இடம் 40 மூட்டை இருக்கிறான், நீ இன்னும் 20 மூட்டை தான் இருக்கிறான்னு கேட்டு என்னை தடுத்தா என்னால் மீற முடியாது. ஸோ என்னோட மனைவியோட ஒத்துழைப்பு இருக்கிறத விட்டு தான் நான் இந்த இயற்கை ஜெயிச்சிருக்கேன்.
1: நீங்கள் கொஞ்சம் சோர்வாக கூட இருப்பீங்க.
0: நிச்சயமாக சார்,
1: சொன்ன பிறகு கொஞ்சம் சிந்திப்பீங்க.
0: ஆமாம்,
1: அவங்க மூட்டை அதிகமாக தான் போகுது, அப்போ இன்னும் நம்ம கூடுதலாக நம்ம மகசூல்.
0: என்னோட மனைவி சார் செல்லமாக வளர்ந்த பொண்ணு தான். இந்த மதிப்பு கூட்டத்தில் இறங்கினதுக்கு போகிறோம், அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அவளுக்குன்னு சமுதாயத்தில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா இதுலையும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது எங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் வந்தாங்க, அந்த சூப் கொடுத்தாங்க, நல்லா இருந்ததுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேரோடு நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்ன இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சியெல்லாம் நடத்துவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் கண்காட்சி வச்சுருக்கிறீங்களா?
0: 5-6 விதமாக என்னோட விற்பனை வாய்ப்பு உருவாகிட்டு சார். ஒன்று உங்களை மாதிரி வந்து ரேடியோ நிகழ்ச்சி, அடுத்து தொலைக்காட்சி, அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்டால் நிறையா போடுறோம், அடுத்த அந்த வாரப்பத்திரிகை.

0: தினப்பத்திரிகை. இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயம் நடக்குது சார். என்னோட பேட்டியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாயிலுக்கு வராங்க. சர்ப்ரைஸ் சார், திடீர்னு வரும்போது நம்ம என்னென்ன பண்றோம், என்ன இடுபொருள் வச்சுரும் நேரடியாக பார்க்குறாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு போறது இல்லாமல் அவங்க அதோட சுவை உணர்ந்து அவங்க நண்பர்கள்ட்ட சொல்றாங்க, நான் இந்த மாதிரி இப்படி போனேன் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது சாட்சியோடு அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார். இப்போ இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு.
1: இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் தரீங்களா சார்?
0: இப்போ பாரம்பரியத்தில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பண்ணலாம் சார். நான் சொன்ன எல்லாமே பண்ணலாம், ஆனால் மருத்துவ குணங்களும் சுவையும் மட்டும் மாறும். இப்போ கருப்பு கவுனி ஒரு மாதிரி சுவை இருக்கும், அடுத்து மாப்பிள்ள சம்பா ஒரு மாதிரி சுவை இருக்கும்,
1: அரிசி கேட்டுருவாரு.
0: ஆமாம், இருக்கும். அதே மாதிரி வந்து இழுப்பு பூ சம்பான்னு இருக்கும், ஒரு மாதிரி பச்சை கலந்த அரிசி இருக்கும். இப்போ அந்த அரிசி நீங்கள் வெறும் அரிசியை வாயில் போட்டாலே வந்து கம்பு வேக வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கம்பு வேகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி அந்த அரிசியை வாயில் போட்டுனா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். வாயில் போட்டு மெல்லும்போது பெரிய இந்த அரிசியோட தரங்கள் ஒன்று ஒன்று வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த ஆயிரக்கணக்கான அரிசிகளை வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னாக்க அப்படி தான் சார் வச்சுருந்தாங்க. அது நிறம், சுவை, மருத்துவ குணம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுங்க சார்.
2: இதுவரை பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் தென்னையை தாக்கும் வண்டுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். காண்டாமிருக வண்டு. கோடை காலத்தில் தென்னை மரங்களில் காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். எருக்குழிகளிலும் கழிவு மட்டைகளிலும் இவ்வண்டின் இளம் நிலை புழு வளரும். ஆனால் வண்டு பருவத்தில் தென்னை மரங்களை தாக்கும். வண்டுகள் இளம் குருத்துகளை கடித்து உண்பதால் வி வடிவ அறிகுறிகள் மட்டைகளில் காணப்படும். கடித்த சக்கைகள் மட்டை இடுக்குகளில் காணலாம். கட்டுப்படுத்துதல். வேப்பங்கொட்டை தூள் 150 கிராம் மற்றும் குறுமணல் ஆகிய இரண்டையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து நடுக்குருத்தில் 3 மட்டைகளின் இடுக்குகளில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இட்டு சேதத்தை தடுக்கலாம். ஏக்கருக்கு 1 என்ற வீதத்தில் காண்டாமிருக வண்டின் இனக்கவர்ச்சி பொறி வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். மரம் ஒன்றிற்கு 3 அந்துருட்டை மருந்தை 3 மட்டைகளின் இடுக்குகளில் வைத்து வண்டின் சேதத்தை குறைக்கலாம். சிவப்பு கூன் வண்டு தாக்குதல். சிவப்பு கூன் வண்டு என்பது தென்னையின் மிக முக்கியமான எதிரியாகும். தென்னை மரங்கள், குறிப்பாக 15 வயதுக்குள்ளான மரங்களையே இக்கூன் வண்டுகளால் அதிகம் தாக்கப்படும். புழுக்களும் வண்டுகளும் தென்னையின் தண்டு பகுதியை தாக்கும். தென்னையின் கொண்டை பகுதியை தாக்கினால் மரம் இறந்துவிடும் அபாயம் உள்ளது. பெண் சிவப்பு கூன் வண்டு தென்னை மரத்தில் காயம்பட்ட இடங்களில் அல்லது மிருதுவான திசு பகுதிகளில் முட்டைகளை இடும். புழுக்கள் மிருதுவான திசு பகுதிகளை தின்று மரத்தின் பொந்து அமைத்து சக்கைகளை வெளியேற்றிக் கொண்டே சேதம் விளைவிக்கும். கூன் வண்டு தாக்கப்பட்ட மரங்களிலிருந்து பிசின் கலந்த அரக்கு நிற திரவம் வடியும். துளைகளில் சேதப்படுத்தப்பட்ட சக்கைகள் அடைத்து கொண்டு இருக்கும். நடுக்குறுத்து காய்ந்து காணப்படும். துளைகளில் வண்டுகளின் கூட்டுப்புழுக்களின் கூடுகள் காணப்படும். இவ்வண்டுகளின் தாக்குதல் மிக முதிர்ந்த நிலையில் மரம் சாய்ந்துவிடும். கட்டுப்பாடு. ஏக்கருக்கு 1 என்ற வீதத்தில் சிவப்பு கூன் வண்டின் இனக்கவர்ச்சி பொறியை வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். கார்போசல்ஃபான் 15 மில்லி மருந்துடன் 15 மில்லி தண்ணீர் சேர்த்து வேர் மூலம் செலுத்தும் பொழுது சிவப்பு கூன் வண்டின் தாக்குதல் வெகுவாக குறைகிறது. கருந்தலை புழு. சிவப்பு கூன் வண்டுக்கு அடுத்தபடியாக தென்னைக்கு பெருத்த சேதம் விளைவிப்பது

0: சாம்பல் நிறமுடைய அந்துப்பூச்சியின் கருந்தலை புழுவாகும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் இலையின் அடிப்புற பச்சியத்தை வெகுவாக சுரண்டி சாப்பிட்டு விரைந்து வளர்ச்சியடையும் குணம் கொண்டவை. இதன் பெண் பூச்சி 100 முதல் 135 முட்டைகளை இடும் திறனுடையது. புழுக்கள் சாம்பல் நிறத்தோடு கூடிய கருப்பு நிற தலையுடன் காணப்படும். 45 நாட்களுக்கு பின் கூட்டுப்புழுவாக மாறி 10 முதல் 15 நாட்கள் இறக்கையுள்ள அந்துப்பூச்சிகளாக மாறி ஓலைகளில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதால் ஒரு பருவத்தில் 1000 கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். கட்டுப்படுத்தும் முறைகள். பனை மற்றும் அலங்கார பனை போன்றவை அருகில் இருந்தால் டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் அப்பயிர்களில் காணப்படும் பூச்சிகளை அழித்திட ஏற்பாடு செய்வதன் மூலம் பூச்சிகளை முழுமையாக அழித்திட முடியும். இப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட காய்ந்த ஓலைகளை வெட்டி எரித்துவிட வேண்டும். இதனால் முட்டைகளையும் கூட்டுப்புழுக்களையும் அழித்திடலாம். அசாடிராக்டின் 1% மருந்தை ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலைகளின் மேல் நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். வேர் மூலம் கட்டுப்படுத்துதல். புதிய மற்றும் உயிருள்ள வேர்களை தேர்ந்தெடுத்து சரிவான கோலத்தில் கூர்மையாக வெட்டி கார்போசல்ஃபான் 15 மில்லியை 15 மில்லி தண்ணீருடன் கலந்து பூச்சிக்கொல்லி கரைசலில் வேரை செருகவும். வேர் ஊட்டத்திற்கு பிறகு அடுத்த அறுவடை 45 நாட்களுக்கு பிறகு செய்ய வேண்டும். பூச்சியின் பல வளர்ச்சி பருவங்களில் அவற்றை தாக்கி அழிக்கும் புழு மற்றும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகளை மரத்தில் விட்டு அழித்துவிட முடியும். இவ்வாறு தென்னையில் ஏற்படும் வண்டு தாக்குதலை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
9: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதிய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 8:14. തിരയിസൈ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable

நேரம் 8:10 25 இணைந்திருக்கிறோம். முதன்மை அலைவரிசையில் இது திரை இசை. ஈரமான ரோஜாவை படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: Venga.
1: ஒளித்தந்த பாடல் இளையராஜாவின் இசையில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. ஒளிக்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்

0: ஒழித்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து. நேரம் 8:35:34 தொடரும் பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினரோடு பாடியது.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: நாம் கேட்டு ரசித்த பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 8:47, 11:00. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் மனோ மற்றும் சித்ரா பாடியது. பாடலின் படம் சின்ன ஜமீன்.

0: இசையின் நிறைவாக ஒழிக்கும் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடி.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கர்நாடகா, கேரளம் மற்றும் கோவாவிற்கு 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ஸ்லோவேனியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜானஸ் ஜான்ஷாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இருநாட்டு மக்களின் பரஸ்பர நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த அந்நாட்டு பிரதமருடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சைப்ரஸ் நாட்டின் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிட்ஸை சைப்ரஸில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மேற்கு ஆசியாவில் உருவாகி வரும் சூழல் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவின் நலன்கள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப மாணவர்களை சிறப்பாக தயார்படுத்தும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது என மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று அவர் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்ட பணிக்குழுவுடன் ஓர் உயர்மட்ட கூட்டத்தை நடத்துகையில் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மாற்றத்தின் முக்கிய தூணாக நிலக்கரி சுரங்கத்துறை உருவாகி வருவதாக நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற கண்காட்சியில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு எதிர்காலத்திற்கு தயாராகி வருவதாக தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று லோக்பவனில் ஆளுநர் செயலரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை முறைப்படி சமர்ப்பித்துள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆளுநரின் செயலரிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தேசிய அரசியலில் ஆர்வமில்லை என குறிப்பிட்ட அவர், மக்களுக்கு சேவை செய்ய தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது உள்ளம் கவர் கள்வன் நாடகம்.
1: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
0: இந்நாடகத்தில் பங்கேற்போ
1: மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மேனன், டி. ஜனார்த்தனன், ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
0: அமைப்பு
1: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: உள்ளம் கவர் கள்வன் நாடகம்.

0: லட்சுமி ஆகியோர்.
1: அமைப்பு
0: ஏபி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: உள்ளம் கவர் கல்வன் நாடகம். அன்பு அன்பு,
2: யாருடா என்ன ஏலம் போட்டுக்கிட்டு வர்றது?
1: நான் தான்டா உன் நண்பன், எஸ் பாண்டுடா.
2: ஓ அட எஸ்பியா?
1: அட நீ வேற, நான் இன்னும் ஏட்டு தான்டா. நீ என்ன எஸ்பின்னு கூப்பிடாத.
2: ஓகே ஓகே, நீ எஸ்பியே ஆனாலும் உன்னை ஏட்டுனே கூப்பிடுறேன். போதுமா? பி கூல். சூடா உனக்கு காப்பி கொண்டு வரட்டுமா?
1: வரும்போதுதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். இப்ப உன்னை அலர்ட் பண்ண சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன்.
2: என்னது அலர்ட் பண்ண வந்தியா?
1: ஆமா,
2: சொல்லு சொல்லு.
1: உங்க ஏரியாவுல ஒரு திருடன் சுத்தி வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு.
2: திருடனா?
1: ஆமா, பெரிய பாக்தா திருடன்.
2: அவனை பாக்தா திருடன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடி கிடி வச்சிருப்பானா?
1: சீரியஸான விஷயத்த சொல்றேன், நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறியா? நீ மாறவே மாட்டியா? நாயை பார்த்தா தலைய தடவி கொடுப்ப, மாட்டை பார்த்தா கழுத்தை தடவி கொடுப்ப. அந்த மிருகங்கள் அன்புக்கு தலையாட்டும், அதெல்லாம் திருடர்கள் கிட்ட ஆகாது.
2: என்னப்பா சொல்ற?
1: நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்குவா. நான் கிளம்புறேன் இப்போ, நான் அவசரமா என் பையனை போய் பார்க்கணும். சரியா?
2: பையன் எங்க இருக்கான்?
1: மாமியார் வீட்டுல.
2: என்ன மாமியார் வீட்லயா?
1: எங்க மாமியார் வீடு இல்ல.
2: அப்புறம்
1: அவன் வீட்டோட மாப்பிள்ளையா அவன் மாமியார் வீட்டுல இருக்கான்.
2: ஓஹோ,
1: சரி அன்ப, நீ ஜாக்கிரதையா இரு, நான் வரேன்.
2: சரிப்பா, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறானே, அது நம்ம மேல இருக்கிற அக்கறை தான், அதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டே இருக்கணுமா? அதுவும் கூடாது. இது என்ன சத்தம்? வீட்டில் இதுவரை எடித்தொல்ல இருந்ததே கிடையாது, இப்போ பாத்திரம் உருளும் சத்தம் வருதுன்னா ஒருவேளை பாண்டு சொன்ன பாக்தா திருடன் அந்த ரெண்டு கால் எலியா இருக்குமோ? ஏய் ரெண்டு கால் எலி, வெளியே வா, வெளியே வா. நீ இங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். விக்கல் பாத்தியா? அதுவே உன்னை காட்டி கொடுத்துச்சு. சரி சரி, மேஜ மேல தண்ணி இருக்கு, முதல்ல அதை எடுத்து குடி. இப்ப விக்கல் அடங்கிடுச்சா? அப்புறம் என்ன திரு திருன்னு முழிக்கிற? சொல்லு நீ யாரு?
3: ஐயா, நான் திரு திரு.
2: ஓஹோ, உன்ன நீயே திருன்னு சொல்லிக்கிட்டு தான் பேரை சொல்வியா?
3: ஐயா, திருன்னு எனக்கு மரியாதையா? அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் ஐயா.
2: அதான் வீட்டை குறி வச்சு வந்திருக்கியா?
3: அப்படியும் வச்சுக்கலாம்.
2: ஓஹோ, அதையும் தைரியமா வேற சொல்ற.
3: வாசல் முகப்புல அன்பே சிவம்னு இருந்தத பார்த்தேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டங்க ஐயா.
2: ஆஹா, நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா நம்ப முடியலையே, நீ திருடத்தானே வந்திருக்கிற?
3: ஐயா, நான் திருடனாக வந்தேன்னு சொல்றதை விட நல்ல பசியோட வந்தவன் சொல்லலாம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்க இருந்த உணவு கண்ணில் பட்டது, கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய உங்க உணவை நான் திருட்டுத்தனமா சாப்பிட்டேன். பசியில வேகமா சாப்பிடும் போது தட்டு கீழே விழுந்து என்னை காட்டி கொடுத்துருச்சு.
2: இங்க இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் உன் கண்ணுக்கு தெரியலையா?
3: ஐயா, எனக்கு இருந்த அகோர பசியில இங்க இருந்த உங்க சாப்பாடு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
2: அப்படியா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இங்க உன்னோட சாப்பாட்டை தான் சாப்பிட்டு இருக்க.
3: ஐயா,

0: என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: அந்த அரிசியில உன்னோட பெயர் தான் எழுதி இருந்திருக்கும். அத உன்னால தானே சாப்பிட முடியும்?
0: ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
1: நான் மன்னிக்கணுமா? இங்க நடந்தது அது ஆண்டவன் கட்டல. உனக்கு படி அளந்தது நான் இல்ல, அவன் செயல். அது போகட்டும். இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ திருடனா வந்திருந்தா?
0: இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, இங்க அடைக்கலம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. ஐயா, என்ன போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க ஐயா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
1: நீ திருடனா வந்து என்கிட்ட அடைக்கலம் கேட்டா நான் எப்படிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்?
0: ஐயா, நான் எந்த திருட்டு செயலியும் செய்யலைங்க. இது சத்தியங்க.
1: இத என்ன நம்ப சொல்றியா?
0: ஐயா, நீங்க எனக்கு தெய்வமா தெரியுறீங்க. தெய்வத்துக்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. நானும் உண்மையத்தான் சொல்றேன். திருட்டு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிட்டேன். விடுதலையாகி வெளியையும் வந்துட்டேன். இனிமே என் மேல திருட்டு பழி எதுவுமே கிடையாது. இங்க உங்க உணவை திருடி சாப்பிட்ட வகையில நான் ஒரு திருடன் தான். ஐயா, உங்க முன்னாடி திருடனா நின்னாலும் உங்க கருணை, நீங்க காட்டிய அன்பு மூலமா எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க ஐயா. அதுக்கு நீங்க தான் ஐயா தண்டனை கொடுக்க முடியும். கொடுங்க. ஆயுசு முழுக்க உங்க காலடியிலே விழுந்து ஆயுள் கைதியா கிடக்கிறேன் ஐயா. அதுவே எனக்கு போதும்.
1: ஏம்பா கால்ல உழுற? ஏந்திரு ஏந்திருப்பா. உன் பேர் என்ன?
0: மாரிமுத்து ஐயா.
1: மாரிமுத்து. இனிமேல் நீ மாரிய முத்து. நான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. என்ன பொறுத்தவரை நீ முத்து.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கீங்க. நதி எப்படி தாம் பிறந்த இடத்துக்கு மறுபடியும் போகாதோ, அது போல நான் இருப்பேங்க. இனிமே நான் திருடனே கிடையாதுங்க. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி.
1: என்ன வேணும்பா?
0: உங்க வீட்டுல ஒரு தொழிலாளியா உங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறேன். நான் நல்லா சமைப்பேங்க.
1: அவ்வளவுதானே? இனிமே நீ தான் இந்த வீட்டுடைய சமையக்காரன்.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: முத்து
0: சொல்லுங்க ஐயா.
1: போய் காஃபி போட்டு கொண்டு வா.
0: இதோ வந்துட்டேங்க ஐயா.
2: ஏ அண்ணா, தண்ணி கேட்டல்ல, சீக்கிரம் வாங்க.
3: என்ன ரேவதி, அப்படி என்ன அவசரம்? இதோ வர. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க, அத தங்கையே தனக்கு உதவின்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவளாலே நான் கேட்ட தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க முடியல. நானே போய் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு.
2: அண்ணா, அங்க பாரு.
3: என்ன ரேவதி, ஒரு மனுஷன் நிழல் மாதிரி இருக்கு.
2: கரெக்ட். இன்னும் நல்லா பாரு.
3: அட, நிழல் நிஜமாயிடுச்சு.
2: பயமா இருக்குண்ணா.
3: பயப்படாத ரேவதி, நான் தான் கூட இருக்கேன்ல.
2: அந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி தெரியுதுல்ல.
3: எனக்கும் அப்படிதான் இருக்கு ரேவதி. அவன் உண்மையிலே திருடனா இருந்தா அவன் தான் நம்மள பார்த்து பயப்படணும்.
2: கரெக்ட்ண்ணா. நம்மள பார்த்துதான் அவன் மிரண்டு போயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே.
3: ஆமால, நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த ஆளிடம் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன் தப்பிச்சு போகணும்னு முயற்சியும் பண்ணல.
2: ஆமாண்ணா, அசையாம அதே இடத்துல நிக்கிறாரு.
3: அதுதான் ரேவதி, எனக்கும் புரியல. ஆச்சரியமா இருக்கு.
2: அப்பா வரட்டும், அவர்கிட்டயே கேக்கலாம்.
1: ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
3: ஆமாப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க.
1: உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன். முத்து, ஒரு டம்ளர் தண்ணி கொடு.
0: இதோ வந்துட்டேங்க ஐயா.
2: ஓ, அவர் பேரு முத்துவா? அவர் யாருப்பா?
1: அவர்தான் இனிமே நம்ம வீட்டு சமையற்காரர்.
2: ஆனா அவர் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கே.
3: ஒரு மாதிரின்னு ஏன் சொல்ற ரேவதி? திருட்டு பார்வையா இருக்குன்னு சொல்லு.
0: அத நானே சொல்றேங்க, நான் ஒரு திருடனா தான் இங்க வந்தேன்.
2: அப்புறம் சமையல்காரரா மாறிட்டீங்களோ?
3: வினோதமா இருக்கே ரேவதி. நாம நினைச்சது சரிதான், அவரே ஒத்துக்கிட்டாரு பாத்தியா.
1: ஆனந்த் ஏமா ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த தண்ணிய குடிங்க, அப்புறம் நான் சொல்றத கேளுங்க.
2: அப்பா, இங்க என்னதான் நடக்குது? முதல்ல அத சொல்லுங்க.
3: ஆமாப்பா,

0: எங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்குப்பா.
1: முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி நம்பி உள்ள சேர்த்திருக்கீங்க?
2: நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல குறை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா எதை செஞ்சாலும் அது தப்பா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அத மறந்துட்டீங்களே.
0: அது தெரியும்பா, இருந்தாலும் இந்த அவசர முடிவை எடுக்க அப்படி என்னப்பா அவசியம்?
2: சொல்றேன்ப்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. ஒரு மனுஷனை அவன் தோற்றத்தை வச்சு நாம எடை போடக்கூடாது. நீங்க இதுவரைக்கும் அவன் முகத்தை பார்த்து உங்க கணிப்ப சொன்னீங்க, ஆனா என்னுடைய கணிப்பே வேற. நான் அவனுடைய மனச பார்த்து இந்த முடிவை எடுத்தேன்பா.
1: அப்பா, உங்ககிட்ட இருக்கிற அன்பை பத்தி ஊருக்கே தெரியும். அதை நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது.
0: அப்பா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா. திருட்டுங்கிறது பிறவி குணம், அதை எப்படி அன்பால மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் அவனை முழுசா புரிஞ்சுகிட்டேன், அதத்தான் என்னால சொல்ல முடியும்பா.
1: அப்பா, நாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுடைய கருத்தை மதிக்காம பிடிவாதமா இருக்கீங்களே.
0: அட ரேவதி, நாம சின்னவங்க, அதனால சின்னவங்க சொல்றத ஏத்துக்க அவருக்கு மனசு எடை கொடுக்கணும்ல.
2: பசியோட வந்த முத்து இங்க நாம வச்சிருந்த சாப்பாட்ட சாப்பிடுற வரைக்கும் அவன் திருடனத்தான் எனக்கும் தெரிஞ்சான். அப்புறம்
3: ஐயா, உங்க வீட்டு சாப்பாட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சதுங்க ஐயா. உங்க அன்பு என்ன மனுஷனா மாத்திடுச்சுங்க ஐயா, மனுஷனா மாத்திடுச்சு. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம்.
1: என்னப்பா, ஒரு சாப்பாட்டுல மனுஷ குணம் மாறிடுமா?
2: இது ஒண்ணும் புதுசு கிடையாதுமா, புராண காலத்திலும் நடந்திருக்குன்னு கதையே இருக்கு. அது போகட்டும், நீ புது ரத்தம் ஏத்தின மாதிரி நினைச்சுக்கய.
0: அது சரிப்பா, நீங்க சொல்றது எனக்கு புதிரா இருக்குப்பா.
2: ஆனந்த், ரேவதி, இப்பவும் உங்களுக்கு விளங்காமலும் இருக்கலாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு அனுபவம் கிடையாது, வயசும் போதாது. போங்க, ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து கலந்து பேசி நல்லா தெளிவோட வாங்க.
4: ஐயா, பார்க்குக்கு இந்த வழிதான் போகணுமா?
5: ஆமாம் தம்பி, பூங்காவுக்கு இந்த வழியும் போகலாம், அதோ அப்படி சுத்திக்கிட்டு அந்த வழியும் போகலாம்.
4: ஐயா, சுண்டல் எவ்வளோ?
5: சுண்டல் 10 ரூபா தான் தம்பி.
4: சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா.
5: இந்தா தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே போ.
4: வரேன் ஐயா.
5: ஆமாம், தம்பிக்கு எந்த ஊரு?
4: புதுச்சேரிங்க ஐயா.
5: சரிங்க தம்பி, பூங்காவை போய் நல்லா சுற்றி பாருங்க.
6: ஆனந்த், என்ன அவசரமாக இந்த பார்க்குக்கு வர சொன்னியே, அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? உன் தங்க ரேவதியும் உன் கூட வந்திருக்கா?
0: தியாகு, நீ என் உயிர் நண்பன்டா. எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உங்ககிட்ட தானடா சொல்ல முடியும். இது எங்களை பொறுத்த வரையில் தாங்க முடியாமல் தலையை பிச்சுட்டு இருக்கிற பெரிய விஷயம்டா. அதனால என் தங்கச்சியும் கலந்து பேசக்கூட வந்திருக்கா.
6: சரி சொல்லுடா.
0: எல்லாம் எங்கள் அப்பா பற்றிய விஷயந்தான். எங்கள் அப்பா பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் ரொம்ப நல்லவர் தான். அன்பழகன் அப்படின்ற பேருக்கு பொருத்தமாக அன்பாக தான் இருப்பார். எல்லாம் சரிதான்.
6: அப்புறம் என்ன?
1: அதுக்காக நச்சு பாம்புக்கு பால் வார்க்கலாமா?
6: ஆனந்த், நிதானமா கொஞ்சம் புரியும்படியா சொல்ல
0: சொல்றேன். தியாகு, எங்க வீட்டுல ஒரு திருடன் புகுந்துட்டான். அவனை எங்க அப்பா பாத்துருக்காரு. அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன செய்வோம்?
6: அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம்.
0: கரெக்ட் தியாகு, நானும் என் தங்கச்சியும் அதான் நினைச்சோம்.
6: உங்கப்பா என்ன செஞ்சாரு?
1: அன்புதான் ஒரு மனசுல வெள்ள மாதிரி கரை புரண்டு ஓடுதே, அதனால அந்த திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாரு. அவன் இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தான் இனிமே எங்க வீட்டு சமையல்காரனா.
6: டடா, அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தாரு? தெரியாத ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வேலை கிட்ட வந்தாலே அதுக்கு யோசிச்சுதான் முடிவு எடுப்போம். இங்க வந்திருக்கிறதே ஒரு திருடன்.
0: தியாகோ, அவன் திருந்துட்டானா?
1: நானும் அப்படி நினைக்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி கெஞ்சி பார்த்துட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காருடா தியாகு.
6: சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்?
0: நாம திட்டம் போட்டு அந்த திருடனை வீட்டை விட்டே துரத்தணும்டா.
1: அதையும் உடனடியா செய்யணும். என்ன செய்யலாம்?
6: அதுக்கு ஒரே வழி, அவன் மேல திருட்டு பழி சுமத்தணும்.
0: கரெக்ட் தியாகு, நாங்களாதான் நினைச்சோம். திருடன் என்னைக்கும் திருடன் தான் படம் பிடிச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் துண்டை காணும் துணியை காணும்னு அந்த இடத்த விட்டு ஓட வைப்போம்.
6: அந்த நல்ல காரியத்தை நேரம் கடத்தாம உடனே செய்யணும். அந்த திருடனை வெளியே விரட்டி அடிக்கணும்.
0: தியாகு, நீ எங்க கூட வீட்டுக்கு வாடா.
1: நாம அந்த ரெண்டு காலையிலேயே பொறி வச்சு பிடிச்சிடலாம்.

0: அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில், தலையெல்லாம் வலிக்குதே. பேங்குக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆனாலும் கொளுத்துற வெயில்ல தாக்கு பிடிக்க முடியலையே. டேய் முத்து,
1: ஐயா
0: முத்து, தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா.
1: ஐயா, நீங்க களைப்பா வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் குளிர்ச்சியான நீர்மோர் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா, குடிங்க ஐயா.
0: கொண்டாப்பா. ரொம்ப களைப்பா இருக்குது.
1: இருங்க ஐயா, பேனையும் போட்டுறேன், ரெஸ்ட் எடுத்துக்குங்க.
0: ஆனந்தும் ரேவதியும் ரூம்ல இருக்காங்களாப்பா?
1: அவங்களோட தியாகன் ஒரு தம்பியும் வந்திருக்காங்க. கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓஹோ, ரகசியமா குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ.
1: ஆமாங்க ஐயா, அவங்க உள்ள நுழையும் போது என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத பார்த்தா என்ன பத்திய பேச்சா தான் இருக்குன்னு தோணுது. எனக்கு சந்தேகமா இருக்குங்க ஐயா, அவங்களுக்கு நான் இருக்கிறது பிடிக்காத மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஐயா.
0: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு.
1: நான் எப்படிங்க ஐயா கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு வேலை கொடுத்த என் முதலாளிக்கு என்னால கஷ்டம் வருதுன்னா அதை கண்டு காணாம எப்படி என்னால இருக்க சொல்றீங்க? உங்க அன்பு என்னை கட்டி போட்டதும் உண்மைதான். நானும் உங்க காலடியிலேயே செருப்பா இருக்கணும்னு நினைச்சதும் உண்மைதான். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஐயா.
0: முத்து, நான் உன்னை இந்த வீட்டுல மட்டும் தங்க இடம் கொடுக்கல, என் மனசலையும் தங்க இடம் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காதப்பா.
1: ஐயா, அப்பா பிள்ளைங்க உறவுல என்னால எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க ஐயா.
0: முத்து, என் பிள்ளைங்க ஆனந்த் ரேவதி ரெண்டு பேரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலப்பா, அதுதான் என் வருத்தமும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது சரிதான்னு அவங்க புரிஞ்சுக்கிற நேரம் வரும், பொறுத்து பார்ப்போம்.
1: சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். உங்க பசங்க காலையிலே சாப்பிடாம போயிட்டாங்க, நீங்க வரும்போது அவங்களையும் அழைச்சிட்டு வந்துருங்க ஐயா.
0: பசங்க சாப்பிடலையேன்னு நீ கரிசனப்படுற? ஒன்னா பிடிக்காம அவங்க முறைச்சிக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு நிக்கிறேன், சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனந்த கூப்பிடுவோம். ஆனந்த், ஆனந்த்.
2: என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
2: சீக்கிரம் சொல்லுங்க.
0: அப்படி என்னப்பா அவசரம்? நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா தான் கேள.
2: சரி சொல்லுங்க.
0: ரேவதி உன் ரூம்ல தான் இருக்காளா?
2: ஆமா.
0: நீ இல்லாத போது அங்க பேச்சு குரல் கேக்குது, அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா?
2: என் ஃப்ரெண்ட் தியாகோ, அவன் தான் கூட இருக்கான்.
0: அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? அப்பா இது தப்புப்பா.
2: அப்பா, அவன் என் உயிர் நண்பன், அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அம்மா இருக்கும்போது நானும் ரேவதியும் அவனோட சேர்ந்து சாப்பிடுவோமே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நமக்கு தெரியாத யாரோ வருவன், அதுவும் திருடனை நம்பி அவனுக்கு இடம் கொடுப்பீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச என் நண்பன் தியாகம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா?
0: ஆனந்த், நீ என்ன இன்னமும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா.
2: நீங்க தான் உங்க மனசுல இருக்கிறத நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களேப்பா.
0: அப்படி இல்லை ஆனந்த், ரேவதி ஒரு வயசு பொண்ணு, அவளை ஒரு வயசு பையன் கூட தனியா இருக்க அனுமதிக்க கூடாதுப்பா.
2: சரி சரி, வேற விஷயம் இருந்தா சொல்லுங்கப்பா.
0: சொல்றேன்ப்பா, அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நம்ம ரேவதிக்கு நகை எடுக்கலாம்னு பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதை வச்சிருக்கேன். அதை நீ ஜாக்கிரதையா உன் ரூம்ல கொண்டு போய் வச்சுக்க. இந்தா இந்த பைய வாங்கிக்க.
2: அப்பா, திருடனை வீட்டில் வச்சுக்கிட்டே பணப்பைய என்கிட்ட கொடுக்குறீங்க, அதையும் ஜாக்கிரதையா வச்சுக்க சொல்றீங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா.
0: ஒன்றும் ஆகாதுப்பா, நீ தைரியமா வச்சுக்கோ, விபரீதம் எதுவும் நடக்காது.
2: அப்படி ஏதாவது நடந்தா?
0: யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அதை நீ தெரிஞ்சுக்க. இப்ப நீ ரூம்ல போய் பைய வச்சுட்டு ரேவதியையும் கையோட அழைச்சிட்டு வா, சாப்பிட போலாம்.
2: என் நண்பன் தியாகு,
0: அவனும் வரட்டும்பா.

0: வாடா பாண்டு.
1: அன்பே மைண்ட் இட், இப்போ நான் போலீஸா வந்திருக்கேன்
0: சார். நான் உங்களை ஏட்டுன்னு கூப்பிடவா இல்ல என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பாண்டுன்னு கூப்பிடவா?
1: நல்ல கேள்வி. ஏட்டுன்னு கூப்பிட. இந்த சுரக்கா.
0: ஏட்டு சுரக்கா?
1: ஆமா. கறிக்கு உதவாதுன்னா கூட்டு செஞ்சு சாப்பிட. இனிமே பாண்டுன்னு கண்டினியூ பண்ணிக்கோ. என்ன
0: பாண்டே, உன்னை பார்த்தா பாரதம் மட்டுமல்ல மகாபாரதமே தெரியுது.
1: அன்பே, நீ என்ன மகாபாரதம்னு சொன்னதும் சரிதான். துரியோதனுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தெரிஞ்சுதான். அது போல இந்த போலீஸுக்கு எல்லாரும் திருடங்களா தெரியுது.
0: என்ன பொருத்தண்டா?
1: என்னுடைய தொழில் அப்படியே. இந்த தொழில் மூலமா ரவுண்ட்ஸ் போறப்போ பல விஷயம் தெரியும். அதுல உனக்கு தெரிய வேண்டிய விஷயமும் ஒன்னு இருக்கு அன்பே.
0: சொல்லு சொல்லு.
1: நேத்து பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்கல ஆனந்த் ரேவதி கூட யாரோ ஒரு பையன், ஆக மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
0: அந்த பையன் பேரு தியாகு. அவன் ஆனந்தோட நண்பன்.
1: ஓ,
0: நீ பார்க்கல பார்த்த அந்த மூணு பேரும் இப்ப இந்த வீட்டுலதான் இருக்காங்க.
1: அப்ப அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலையா?
0: டேய், நீ போலீஸ் தானே?
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? இந்த ஏட்டு உனக்கு சுரக்கா கொடுத்தது கூட மறந்துட்டியடா.
0: யாரோ திருடம் ஒருத்தன் இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னிய.
1: ஆமா.
0: அது என்ன ஆச்சு?
1: இது வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட்.
2: அப்பா அப்பா,
0: என்னடா என்ன பதட்டமா வர?
2: நீங்க கொடுத்த பணம் காணாம போச்சுமா?
0: அவசரப்படாத, நீ நல்லா தேடி பாத்தியா?
2: ரூம் முழுக்க தேடி பாத்துட்டா.
3: ஆமாப்பா, நானும் தேடி பார்த்தேன்பா, எங்கேயும் கிடைக்கல.
1: அப்ப திருட்டு போயிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா?
0: பாண்டு, அதுல சந்தேகமே இல்ல. திருட்டு நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறாங்க. சரிதானே ஆனந்து?
2: ஆமாப்பா.
0: பாண்டு
1: சொல்லு அன்பே.
0: நல்லா கேட்டுக்க, நீ என்ன நண்பனா நினைக்காத, போலீஸா நினைச்சு உன் கடமைய செய். அவங்க யாரு மேல சந்தேகப்படுறாங்களோ அந்த சந்தேகப்படுற ஆளை சோதனை இட்டு பாரு.
1: ஆனந்த், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா?
2: இருக்கு சார். எங்க அப்பா ஒரு சமையல்காரர அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, அவரே தான்.
1: அன்ப, நீ என்ன சொல்ற?
0: திருட்டு அப்படிங்கிறது ஒரு தப்பான காரியம்.
1: ஆமா.
0: அதை யாரு செஞ்சாலும் ஏத்துக்க முடியாது.
1: கண்டிப்பா.
0: நீ உன்னுடைய சோதனைய நடத்து.
1: சரி.
0: அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் பையன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா 1,00,000 ரூபாய்.
1: ஆமா.
0: நீ பணத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மொத்த பணமும் என் கைக்கு வரணும்.
1: சரி, வாங்க அந்த சமையல்காரனை போய் பார்க்கலாம்.
2: அங்கிள், அது இருக்கானே, அவன் தான் சமையல்காரன், அவன் தான் திருடன்.
4: என்னது, நான் திருடனா? நான் என்ன திருடன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: டேய் நடிக்காதரா. ஆனந்த் ரூம்ல இருந்த 1,00,000 ரூபாய் காணோம், அத நீ தானே எடுத்திருக்க? உண்மை ஒத்துக்கடா, உண்மை ஒத்துக்க.
4: ஐயா, நான் எந்த பணத்தையும் எடுக்கலீங்க ஐயா.
2: அங்கிள், அவன் ஒரு திருடன், அவன் எடுக்கலன்னு சொல்லுவான். நீங்க சோதனை பண்ணி பாருங்க அங்கிள்.
1: ஆனந்த், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன்.
4: முதலாளி, நான் உங்க பணத்தை எடுத்துருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?
0: பாண்டு, தெரிஞ்சவன் தெரியாதவன் பாகுபாடே வேண்டாம்.
1: ஆமா,
0: உண்மை எப்படியும் வெளியே வரணும். அதுக்கு உண்டான விசாரணைய தொடர்ந்து செய்ப்பா.
4: ஐயா.
1: டேய் டேய் டேய், உன் பேரு என்ன?
4: ஐயா, என் பேரு முத்துங்க.
1: டேய், மூட்டை முடிச்சால எங்க வச்சிருக்க?
4: ஒரே ஒரு பைதாங்க, இதோ இந்த பைதான் ஐயா.
1: மாட்டிட்டான் மாட்டிட்டான் மாட்டிட்டான். ஏய் ஏய், உன் பைய நீ பாரு, போய் நீ பாரு.
4: யா பையில பணம், இது எப்படி வந்துச்சு?
1: பையில கட்டு கட்டா பணம்.
4: ஐயா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஐயா.
1: இது எப்படி இங்க வந்தது அது சொல்லு.
4: ஐயா, நான் ஒண்ணும் பண்ணல ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஐயா.
1: நீ ஏ திருடிக்கிட்டு வந்து வச்சிட்டு அத பத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி நல்லாவே நடிக்கிறடா நீ. நான் உன்னை விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டிய உண்மைய வரவழைச்சிருவான்.
4: ஐயா.
1: டேய் உட்கார்றா, உட்கார்றா. இப்படி
4: உட்காரங்க.

0: ஆனந்த், நீயும் உங்க நண்பன் தியாகவும் சேர்ந்து திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: அங்கிள், அது அப்பா கிட்ட சொல்லுங்க.
2: திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நான் சொன்னேன், என்னுடைய பணத்தையும் கரெக்டா எண்ணி கொடுத்துடுங்க, அது போதும் எனக்கு.
3: திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் திருடின பணமும் அவன் பையிலே இருக்கு. ஆனந்த் ரூம்ல வேற எந்த பணமும் கிடையாது. அப்படின்னா மொத்த பணமும் அந்த பையில தான் இருக்கணும். அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
2: பாண்டு, தம்பி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. ரூம்ல நடந்த அவங்க உரையாடல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் இப்ப இத கேளுங்க. முதல்ல திருடன் யாருன்னு இதுலயே தெரிஞ்சிடும்.
1: தியாகு, நாம திட்டம் போட்டபடி வேலையை முடிச்சிட்டியா?
3: அந்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன்டா. அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
1: அக்கம் பக்கம் பார்த்து மெதுவா பேசுறா.
3: சரிடா, நான் தண்ணி குடிக்கிற போற மாதிரி சமையல் அறைக்கு போனேன். அங்க அந்த திருடனை காணோம். பொதுவா திருடனுக்கு பயத்தோட புத்திசாலித்தனமும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாட்டிக்கிற மாதிரி இருந்தா அங்கிருந்து தப்பிச்சு போக வழி வச்சிருப்பானா. ஆனா நம்ம ஆளு அந்த இடத்துலயே காணோம். நல்லதா போச்சுன்னு அவன் பைய தேன, அதுவும் எனக்கா வச்சிருந்த மாதிரி கண்ணுல தெரியும்படியா வச்சிருந்தான். உடனே நம்ம பையில இருந்த பணத்தை அந்த திருடன் பையில வச்சேன். காரியம் முடிஞ்சதுன்னு அவன் கண்ணுல படாம ஓடி வந்துட்டேன். ஆனந்த், சிக்கலா இருக்கணும்னு நினைச்ச காரியம் ரொம்ப சிம்பிளா சுலபமா முடிஞ்சு போச்சுடா.
2: அவ்வளவுதான் பாண்டு, இங்க திருட்டுத்தனம் யாரு பண்ணினாங்கன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்தபடியா பணம் வர்ற வழியில திருட்டு போகாம இருந்துதான் தெரிஞ்சுக்கத்தான் அதுல இருக்கிற பணத்தை என்ன சொன்ன? நீ என்ன சொல்ற?
0: அவங்க எண்ணி முடிச்சிட்டாங்க, 10,000 ரூபாய் குறையுதான்.
2: இப்போ அது தானா இங்க வரலன்னா அது இருக்கும் பையிலிருந்து நானா எடுக்க வேண்டியிருக்கும்.
3: அங்கிள், அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க. அங்கிள், நான் தான் எடுத்தேன். திருடனை பிடிச்சு கொடுத்தா இத கண்டுக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன்.
2: சரி, முத்துவோட பையில வேற ஏதாவது இருந்ததான்னு பாத்தீங்களா?
0: பாருங்கப்பா, பாருங்க.
2: அத நானே சொல்றேன், ஏன் துண்ட திருடி எடுத்து வச்சிருக்கான் அந்த திருட்டு பைய. அத ஏன் எடுத்தான்னு பாண்டு அவனே கேளுப்பா.
0: ஏதோ கேக்குறான். ஏய் ஏய் முத்து, சொல்லுடா.
4: ஐயா,
0: சொல்லுடாடா.
4: ஐயா, திருட்டு என்ன வராம இருக்க ஐயாவோட அந்த துண்டை என் நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிட்டு படுத்திருப்பையா.
0: அன்பு, அதுல ஒன்னும் தப்பு இல்லையே.
2: நான் இப்ப சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த முத்து ஒரு கல்வன் தான். ஒரு முறை இல்ல, 1000 முறை சொல்வேன், அவன் கல்வன் தான், கல்வன் தான்.
4: ஐயா, என்ன ஐயா சொல்றீங்க?
2: முத்து, நீ எப்படிப்பட்ட கல்வன் தெரியுமா? என் உள்ளம் கவர் கல்வன்டா.
5: மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
6: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
5: இந்நாடகத்தில் பங்கேற்றோர்
6: அன்பழகனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார்,
7: காவலர் பாண்டுவாக ஸ்ரீனிவாச முருகன்,
6: ஆனந்தின் நண்பன் தியாகுவாக எம். முரளிதரன், அன்பழகனின் மகன் ஆனந்தாக எம். விஜய்மேனன், திருடன் மாரிமுத்துவாக டி. ஜனார்த்தனன் மற்றும் அன்பழகனின் மகள் ரேவதியாக ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
5: அமைப்பு
6: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி.

தேன்மழை. தேன்மழையின் தொடக்கமாக ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் பெற்ற மகனை வீற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:14, 18 இணைந்திருக்கிறோம். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது தேன்மழை. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கும் ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது

0: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:30:28 இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் இது தேன்மழை. வரும் பாடல் ஏ.எல். ராகவன் மற்றும் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தால் பசி தீரும்.
1: ஆனா

0: இடையினமாம்
1: இடையினமாம்.

கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி

0: மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேரம் 10:42:34. முதன்மை அலைவரிசையோடு நாம் இணைந்திருக்கும் தேன்மழையில் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் ஒலிக்கிறது.

என் கோபம் கொல்லாது ஜாக்கிரதே.

நேரம் 10:49 27 தேன்மழையில் இனி கர்ணன் பட பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

நேரம் 11 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழ்மொழியின் சிறப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை.

சிந்தனை மலர். 7-2 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7-25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. எட்டு 2 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் நெடுங்காடு கா பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை. அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவிழ். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 ஏன்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இதே அலைவரிசையில் மாலை 5 முதல் கேட்கலாம். மாலை 5 பொன்மாலை பொழுது தென்றல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். ஒன்பது 15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:03-5 இரவு 9:11-5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.